நேரம் 5:35. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது அவர் எனக்கே சொந்தம் திரைப்படத்திற்காக பூரணி இந்திரா பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: வந்தே மாதரம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஃபர்ஹத் நாஸ்.
2: Prime Minister will also be visiting.
3: பிரதான மந்திரி சாஸ்கிருதிக் ஆர்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:11 நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. மணிக்கம் தேனிசை நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது தூக்கிய துதி கையால் என தொடங்கும் பாடல் கே.ஜே.எஸ்.தாஸ் குரலில்.

நேரம் 6:46:45 நொடி. தேனிசையில் அடுத்த உலகின் தாயே ஸ்ரீலக்ஷ்மி சோபனா பாடியுள்ள பாடல்.

0: தேனிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துடிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின் போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில

0: சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3வது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தாளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள்.

0: நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும், அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாசிகா ரிச்சா ஜா. प्रधानमन्त्री नरेन्द्र मोदी अद्य राजस्थान गुजरात राज्ययोः एकदिवसीय यात्रायै प्रस्थास्यति. प्रधानमन्त्री सर्वप्रथमं राजस्थानस्य यात्रां करिष्यति, यत्र असौ अद्य प्रातःकाले जोधपुर विमानपत्तनस्य नूतन टर्मिनल इति भवनस्य उद्घाटनं करिष्यति. 80+400 कोटि रूप्यकाणां इयं परियोजना वार्षिकं 20 लक्ष यात्रिणः सञ्चालयितुं परिकल्पितमस्ति. असौ जोधपुरे संशोधित उड्डयन योजनायाः शुभारम्भो अपि विधास्यति. अस्याः योजनायाः उद्देश्यं विमानन आधारित विकासस्य अग्रिमचरणस्य गतिं वर्धयितुमस्ति. एतदनन्तरं श्रीमोदी बालोतरा नगरस्य यात्रायां भविष्यति, यत्र असौ अद्य मध्याह्ने प्रायः 6,000+ कोटि रूप्यकाणां विकास परियोजनानां लोकार्पणम् उद्घाटनम् आधारशिलाञ्च स्थापयिष्यति. श्रीमोदी राजस्थान प्रशासनस्य विभिन्न विभागेषु नियुक्तेभ्यः प्रायः 40+ युवकेभ्यः नियुक्तिपत्राणि अपि प्रदास्यति. अनन्तरं सायंकाले प्रधानमन्त्री मोदी गुजरातस्य यात्रां करिष्यति. पाकिस्तान देशात् सीमापारस्य भयोत्पादनस्य निरन्तर प्रयोजकत्वस्य प्रतिक्रियारूपेण सिन्धु जलसन्धिः स्थगितः अस्ति. गतरात्रौ नवदिल्ल्यां वार्ताहरैः सह वार्तालापं कुर्वन् विदेशमन्त्रालयस्य प्रवक्ता रणधीर जायसवालः अवदत् यत् सिन्धु जलसन्धि विषये भारतस्य स्थितिः सुसंगता अस्ति. सः अवदत् यत् पाकिस्तानदेशः सीमापारस्य भयोत्पादनस्य समर्थनं विश्वसनीयरूपेण अपरिवर्तनीयरूपेण च त्यक्तव्यम्. तीस्तानद्याः समग्रप्रबन्धन पुनर्स्थापन परियोजनायाः विषये श्रीजायसवालः बांग्लादेशस्य विकाससाहाय्यं प्रति भारतस्य दृष्टिः अपि प्रकटितवान्. केन्द्रीय गृहमन्त्री अमितशाहः, कृषि कृषक कल्याण मन्त्री शिवराज सिंह चौहान च एल नीनो इत्यस्य कारणेन देशस्य केषुचित् भागेषु सामान्यात् न्यूनवृष्टेः तस्य प्रभावस्य च स्थितिं समीक्षितवन्तौ. श्रीशाहः सभायाम् अवदत् यत् एल नीनो इत्यस्य कारणेन देशस्य केषुचित् भागेषु सामान्यात् न्यूनवृष्टिं, सम्भावित अनावृष्टेः स्थितिं च प्रशासनं निरन्तरं निरीक्ष्यमाणमस्ति. अद्यावधि सम्पूर्ण राष्ट्रिय राजधान्याम् 1,02,000+ गणना प्रपत्राणि

0: समयानुसारं सायं सप्तवादने प्रारप्स्यते। चेस्टर ले स्ट्रीट इत्यत्र वृष्टिकारणात् पञ्चस्पर्धानां श्रृङ्खलायाः प्रथमा स्पर्धा निरस्तीकृता आसीत्। तृतीया स्पर्धा जुलै मासस्य सप्तदिनाङ्के नॉटिंघम इत्यत्र क्रीडिष्यते। ब्रिस्टल साउथहैम्प्टन इत्येते नगरे विंशति प्रतिविंशति अन्ताराष्ट्रिय श्रृङ्खलायाः अन्तिमयोः द्वयोः स्पर्धयोः आतिथ्यं करिष्यतः, यत् जुलै मासस्य एकादशदिनाङ्के समाप्यते। एतदनन्तरं भारत इंग्लैंड देशौ त्रिस्पर्धानाम् एकदिवसीयाम् अन्ताराष्ट्रिय श्रृङ्खलां क्रीडिष्यतः। इति वार्ताः।
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 7 மணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7:25 திரையிசை, 7:30 ஆட்ஸ் அவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசையில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம்கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 மீனாட்சி திருக்கல்யாணம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் ஆர் புவனேஸ்வரி அவர்கள், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 ரோஸ்கார் சமாச்சார், 4:25 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் ஆர் ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கட்டம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 ஜாதகமா சாதகமா நாடகம் இடம்பெறும். எழுதியவர் சாயம் வே ராஜாராமன் அவர்கள். நடிப்பு ராஜா அப்பாசாமி, ஹேமமாலினி, கே கே சுவாமி, கல்யாண்ஜி, ரம்யா, ஜி கோமலா ஆகியோர். அமைப்பு கலையன்பன். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இலக்கிய ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: யார் அது? ஓ, செல்வி, வா வா.

0: வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை, தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கை இடம்பெறும்.

0: దేశ రాజధాని ఢిల్లీలో ఇప్పటి వరకు 102,000కు పైగా ఎన్యూమరేషన్ ఫామ్లు డిజిటలైజ్ చేశారు. ఢిల్లీలోని ఓటర్ల జాబితాల ప్రత్యేక సమగ్ర సవరణ ప్రక్రియలో భాగంగా సుమారు 33,14,000 ఫామ్లను పంపిణీ చేసినట్లు ఢిల్లీ ప్రధాన ఎన్నికల అధికారి కార్యాలయం తెలిపింది. ఆకాశవాణి వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరొకసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు రాజస్థాన్లోని జోధ్పూర్ విమానాశ్రయంలో 480 కోట్ల రూపాయల వ్యయంతో నిర్మించిన కొత్త టెర్మినల్ భవనాన్ని ప్రారంభిస్తారు. పాత్రికేయ రంగం సత్యం సమగ్రత అత్యున్నత వృత్తిపరమైన ప్రమాణాలకు కట్టుబడి ఉండాలని ఉపరాష్టపతి సిపి రాధాకృష్ణన్ అన్నారు. వార్షిక ఎగుమతుల వృద్దితో భారత్ 1 ట్రిలియన్ అమెరికన్ డాలర్ల ఎగుమతుల లక్ష్యాన్ని సాధించే దిశగా సాగుతోందని వాణిజ్య పరిశ్రమల శాఖ మంత్రి పీయూష్ గోయల్ అన్నారు. దేశంలోని పలు రాష్టాల్లో ఈరోజు భారీ వర్షం కురిసే అవకాశం ఉందని హెచ్చరిస్తూ భారత వాతావరణ శాఖ రెడ్ అలర్ట్ జారీ చేసింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి ఈ మధ్యాహ్నం 12:30 తెలుగులో జాతీయ వార్తలు వింటారు.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்ட

0: திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டெல்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின் போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29 வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5 முதல் செப்டம்பர் 4 வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3 குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்முதாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று

0: நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 மணிக்கு கொலம்பியா கானா இடையிலான ஆட்டமும் 10:30 கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசை, நேரம் 7:25. இனி கேட்கலாம் திரை இசைப்பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: மீண்டும் திரைகானம் 8:30 கேட்டு ரசிக்கலாம். சில நொடிகளில் தொடர்வது ஆட்ஸ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
3: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: கட்டினால் சுயமகி கட்டுப்படை. பாரதிய சேனா.
1: இடம்பெற்றது பாரதிய சேனா. நேர்களினை கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் வேட்டையின் படத்திற்காக மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் ஆகியோர் பாடிய பாடல்.

இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை

0: வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து கேட்கலாம் வருஷங்களுக்கு சேஷம் படத்திற்காக கார்த்திகா வைத்தியநாதன், அம்ரித் ராம்நாத் ஆகியோர் பாடிய பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா.

இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சுவாமிநாத பரிபால யாகமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து ஞானமோ சகராதா, பூர்வி கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.

நேயர்களே, அரங்கிசி நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து காமாட்சி, ஷியாமா சாஸ்திரி இயற்றிய ஸ்வரஜதி, ராகம் பைரவி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நேர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி ஆங்கில செய்தி அறிக்கை.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஃபர்ஹத் நாஸ்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: தேசிய பிறவி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

0: பாடிய பாடல்.
1: அண்டனடி நெடுங்க ஆகாசங்கிடுங்க, சென்னை சங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க காரைக்குடி கதகாட்ட

0: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

பேச்சுக்கே அஞ்சி தற்காத்து கொள்ளுதல் அறிவுடைமை. தன்னை காத்து கொள்ளாவிட்டால் பச்சை மண்பாண்டத்தை ஓசையின்றி அறுக்கும் கருவி போல நாம் தளர்வுறும் நேரம் பார்த்து உட்பகை நம்மை அழித்துவிடும். குறள் எண் 883, அதிகாரம் உட்பகை.

0: உட்பகைக்கு அஞ்சி தற்காத்து கொள்ளுதல் அறிவுடைமை. தன்னை காத்து கொள்ளாவிட்டால் பச்சை மண்பாண்டத்தை ஓசையின்றி அறுக்கும் கருவி போல நாம் தளர்வுறும் நேரம் பார்த்து உட்பகை நம்மை அழித்துவிடும். குறள் எண் 883 அதிகாரம் உட்பகை.
1: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் 12:50

இசை 1:10 மீனாட்சி திருக்கல்யாணம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் ஆர். புவனேஸ்வரி அவர்கள். தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம், 3 மணிக்கு மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசையில் ஆர். ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ். ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா ஆகியவை டெல்லி அஞ்சல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 ஜாதகமா சாதகமா நாடகம், எழுதியவர் சாயம் வே. ராஜாராமன் அவர்கள். நடிப்பு ராஜா அப்பாசாமி, ஹேமமாலினி, கே கே சுவாமி, கல்யாண்ஜி, ரம்யா, ஜி. கோமலா ஆகியோர். அமைப்பு கலையன்.

சாதகமா நாடகம் எழுதியவர் சாயம் வே ராஜாராமன் அவர்கள். நடிப்பு ராஜா அப்பாசாமி, ஹேமமாலினி, கே கே சுவாமி, கல்யாண்ஜி, ரம்யா, ஜி கோமலா ஆகியோர். அமைப்பு கலையன்பன். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இலக்கிய ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரை கானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வீர அபிமன்யு படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: அடுத்து ஒலிக்கிறது பாசமலர் பட பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் வீர திருமகன் பட பாடல்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கிறது இதய கமலம் பட பாடல்.

0: பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா

0: மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 72 கிலோ எடைப்பிரிவில் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் 12:50.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இனி கேட்கலாம் மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலில் ஆர் செல்வராஜ் இசையில், கண்ணதாசன் வரிகளில் எஸ் லதா, எஸ் மாலதி, எம் எஸ் ஸ்ரீகாந்த் ஆகியோர் பாடிய பாடல்.

0: மெல்லிசை நிறைவாக கேட்கலாம். தாயன்பன் இசையில் நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கம் பிள்ளை வரிகளில், உஷாராஜ், டி. எல். தியாகராஜன் ஆகியோர் பாடிய பாடல்.
1: இந்தியன் பட்டாலியன் ஆன்சர்ட்.

நீலகண்டனான பரமேஸ்வரன் வேத நெறிப்படி செங்கோல் செலுத்தி ஆண்டருளிய நாடு பாண்டிய நாடு. மற்ற பகுதிகள் சேர நாடோ கொங்கு நாடோ நடுநாடோ எல்லாமே தமிழ் வழங்கும் பகுதிகளா இருந்தாலும் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பு பெயர் வந்து பாண்டிய நாட்டுக்கு உரியதுங்கிறார். ஏன்னா செந்தமிழ் வேந்தனாக இறைவன் அரசு செலுத்தினார். பாண்டிய நாட்டின் சிறப்பை சொல்லிவிட முடியாது. திரு ஆலவா என்ற ஸ்தலம் அதுதான் மதுரைன்னு சொல்றோம். வட மதுரை என்பது கண்ணன் பிறந்த ஊர், தென் மதுரை தேவி மீனாட்சி அரசு செலுத்திய ஊர். நிறைய அந்த முக்தி அளிக்கும் ஸ்தலங்கள்னு சொல்லுவா. பிறக்க முக்தி அளிப்பது திருவாரூர், இறக்க முக்தி அளிப்பது காசி, இருக்க முக்தி அளிப்பது காஞ்சிபுரம், தரிசிக்க முக்தி அளிப்பது தில்லைன்னா சொல்லுவா, நினைக்க முக்தி அளிப்பது ரொம்ப சுலபம் திருவண்ணாமலை. ஆனா பிறப்பு இறப்பு இருப்பு இதெல்லாம் நம்ம கையில இல்லை. உத்தியோகம் எங்க கிடைக்கிறதோ அங்கதான் இருக்க முடியும். காஞ்சிபுரத்துல இருக்கணும்னு நினைச்சாலும் வேற இடத்துல உத்தியோகம் இருக்குன்னா கஷ்டம் இல்லையா? நினைக்கிறது ரொம்ப சுலபம் தானே, எல்லா ஞாபகம் இருக்கு சமயத்துல இதுதான் மறந்து போறது. நினைக்கிறதும் கஷ்டம்தான், ஆனா திரு ஆலவா என்று சொன்னாலே முக்தி. எவ்வளவு சுலபம்! இந்த திரு ஆலவா என்ற ஸ்தலம் சிவலோகம் போல காட்சி அளிக்கும். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை சொல்றார் இதனுடைய பெருமையை. திருமகளான மகாலட்சுமிக்கு இது செந்தாமரை வீடாம். சரஸ்வதி தேவி வாணிக்கு இது வெண்தாமரை வீடாம். ஞான சக்தியான உமாதேவிக்கு யோக பீட்டமா. இத்தனை சொல்லிட்டு நம்மையெல்லாம் தாங்கும் நில மகள் இருக்காளே பூமாதேவி, எவ்வளவு பொறுமையோட தாங்கறா. அந்த பூமாதேவிக்கு திருமுகத்துல ஒரு திலகம் வைத்தது போல இந்த மதுரைன்னு சந்திர குலத்தை சேர்ந்தவர் குலசேகர பாண்டியன் என்ற மகாராஜா. அறநெறி தவறாமல் ஆண்டு வந்தார் பரம சிவபக்தர். இவருடைய ஆட்சியில என்ன ஒரு சிறப்புனா, காட்டில ஸ்வயம்பு மூர்த்தியா சொக்கநாத சுவாமி எழுந்தருளி இருக்கிறத இவருடைய ஆட்சி காலத்துல தான் கண்டுபிடிச்சாளாம். இறைவன் ஸ்வயம்புவா தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ற மூர்த்தியா வரத மூர்த்தியா எழுந்தருளி இருக்காரே, இந்த பகுதி காடா இருக்கக்கூடாது, அது ஒரு கோவிலா இருக்கணும்னு இவர் தான் சொக்கநாதருக்கு கோவில் எழுப்பினார். அந்த பெருமை இந்த மன்னனுக்கு தான் சேரும். அவருடைய மகன் மலையத்வஜ பாண்டியனுடைய ஆட்சி காலமா. அப்பாவ மாதிரியே அவரும் பரம சிவபக்தர். கல்யாணம் பண்ணிண்டது சூரிய குலத்துல சூரசேனன் என்ற மகாராஜாவின் பெண் காஞ்சன மாலை, தமிழ்ல பொன்மாலைன்னு சொல்லுவா. இந்த பொன்மாலையை மனம் புரிந்தார். இவர் சந்திரகுலம், மனைவி வந்து சூரிய குலம். எல்லாம் இருக்கு இவரிடத்துல. உண்மை இருக்கு, செல்வம் இருக்கு, கல்வி இருக்கு, தெய்வ பக்தி இருக்கு, எல்லாம் நிறைந்திருந்தாலும் ஒரு பெரிய குறை இருக்கான். என்னன்னா, அடுத்ததா இவரிடத்துலேருந்து இந்த அரச பொறுப்பை வாங்கிண்டு அதை நிர்வாகம் பண்ணி இந்த நாட்டை கட்டி காப்பாத்துறதுக்கு ஒரு வாரிசு இல்ல. ரொம்ப குறையாம் இந்த ராஜா. ஏன்னா எல்லாம் சரியா இருந்து பாட ஆரம்பிக்கும் போது ஸ்ருதி சேரலேனா எப்படியோ, அப்படிதானே இந்த மைந்தர் இல்லாத வாழ்க்கைங்கிறது. ஸ்ருதி இல்லாத கானம் போல்.

ராஜா நினைச்சாராம், இத்தனை பெரிவாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு, ஆனாலும் குழந்தை இல்லையே, ரொம்ப குறப்பட்டுண்டார். ஏதோ ஒரு பாவம் இருக்கு, இத்தனை புண்ணிய காரியங்கள் பண்ணி

இருந்தாலும் பாவம் இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படி குழந்தை பொறுக்கலேன்னு அந்த பாவம் போகிறதுக்காக அஸ்வமேதம் பரிவேள்வி 100 யாகம் செய்ய தொடங்கினார். முதல்ல கணக்கு 50 ஆச்சு, 70 ஆச்சு, 90 தொட்டுது, 94, 96, 100 வேள்வி இல்லையா, 99 வந்துட்டாராம். 99 ஆரம்பிக்கும் போது தேவேந்திரன் இடத்துல இருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஏன்னா அஸ்வமேதம் 100 பண்றவன் இந்திர பதவிக்கு அதிகாரி ஆயிடுறான், தனக்கு தன் பதவி போயிடுமேங்கிற பயத்துல இந்திரன் அழைத்து, மலையத்வஜ பாண்டியனே, புத்திரலாபத்தை உத்தேசிதானே நீ யாகத்தை பண்ற, குழந்தை பிறக்கணும்னு தானே பண்ற, புத்திரலாபத்தை தடையின்றி கொடுக்கக்கூடிய யாகம் புத்திர காமேஷ்டின்னு இருக்கே, தசரதரெல்லாம் பண்ணி ராமர் பிறந்தாரே, படிச்சதில்லையா நீ, அந்த யாகத்தை பண்ணி இந்த பரிவேள்வி செய்வதை விடுத்து மகவ வேள்வி செய்வாய், அதை செய்து நீ வேண்டுவதை அடைவாய் என்றார். என்னடா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இப்ப பாதியில நிறுத்த சொல்றானே நினைக்கல, இதையும் ஒரு நல்ல சகுனமா நினைச்சாரோ, நீ வேண்டியதை நீ அடைவாயின்னு ஒரு வார்த்தை தேவேந்திரன் வாயிலேன்னு வந்து விடுத்தேன். அந்த பரிவேள்வி செய்வதை விடுத்து மகவு வேள்வி தொடங்கினார். அஸ்வமேதத்தை நிறுத்திட்டு புத்திரகாமேஷ்டி தொடங்கிட்டாராம். விமர்சையா ஏற்பாடு பண்ணி பெரிய பெரிய வேத அந்தணர்கள் எல்லாம் வந்து இந்த யாகம் தொடங்கறதா, மகிழ்ச்சிகள்லாம் தனியா இவர் சிறப்பு அழைப்பு விடுத்து இந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணும்னு வந்திருக்கா, அக்னி பகவானுக்கு பரம சந்தோஷமாம், ஜாலியா மேல எழும்பி வரார். மலையத்வஜன் ரொம்ப ஸ்ரத்தையா அந்த யாகத்தை பண்றவர், புத்திரகாமேஷ்டி யாகத்தை பார்த்துட்டே இருக்காராம். அதுல இருந்து ஏதாவது ஒரு கந்தர்வன் கையில பாயச பாத்திரத்தோட வருவனோ தசரதருக்கு வந்த மாதிரி தனக்கு நடக்குமோன்னு பாத்துட்டு இருக்கார். பாயசமோ அமிர்தமோ கிடைக்குமோன்னு பாக்கிறார். அமிர்த ரூபிணியா அம்பாளே வரப்போறான்னு தெரியல அவருக்கு. ஒரு தாமரை குளத்தில் தாமரை கொடியானது முளைத்து தாமரை மலர்வது போல, ஒரு இங்கேயும் ஒரு தாமரை கொடி, அது பொற்தாமரை, அந்த கொடி முளைத்து 1000 இதழ் கொண்ட தாமரையானது மலர்ந்ததாம். அதிலிருந்து யார் வரா, முத்து கொண்டையும் ரத்னஹாரமும் காதில் ஒலி வீசும் குண்டலங்களும் அசைய எல்லா உலகங்களுக்கும் எல்லா புவனங்களுக்கும் தாயாக விளங்கும் உமாதேவி, 3 வயது உடைய ஒரு பெண் குழந்தையாய் அந்த ஹோமத்தியிலிருந்து எழுந்தாள். இந்த உலகம் இல்லை, எல்லா உலகங்களும் சந்தோஷப்பட்டதான். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் அம்மாவா இருக்கிறவோ அவ குழந்தையா வந்திருக்காளே, இது எப்பேற்பட்ட காட்சி இது. 3 வயது உடையவளாய் கிளம்பியவள் 3 ஸ்தனம் உடைய ஒரு பெண் குழந்தையாய் தோன்றினாள். இயற்கைக்கு மாறாக ஒரு ஸ்தனம் அதிகமாக கொண்டிருந்தாள். இது இந்த ஜென்மால அவ பண்ணின புண்ணியமானு கேட்டா அருணகிரிநாதர் சொல்லுவார், பேற்றைத்தவம்னு சொல்லுவார், முற்பிறவியில் செய்த தவம். இப்ப என்ன பண்ணிருக்கான்னு அவளுக்கு தெரியல, இந்த ஜென்மால பண்ணினதில்லை, ஆனா போன பிறவியில அவர்கள் செய்த தவம் பூர்ணம்ங்கிறத நிரூபணம் பண்றதுக்கு தானே ஒரு பெண் குழந்தையின் உருவம் எடுத்துக்கொண்டு தேவி பராசக்தி வந்திருக்கா, அந்த பலனை இவர்களுக்கு முழுமையாக தர வேண்டும் என்று

அந்த ஹோம தீயிலிருந்து எழுந்து முதல்ல யார்கிட்ட வந்தா? மலையத்வஜன் இடத்துல போலியா? குழந்தைகளுக்கு இயற்கையா ஈர்ப்பு ஏற்படுறது அம்மா இடத்துலதானே. காஞ்சனமாலை மலையத்வஜன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, அவ மடியில போய் உட்கார்ந்துட்டா, உரிமையோட போய் மடியில உட்கார்ந்துண்டா. இந்த குழந்தைய பார்த்தார் அரசர். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை வந்து விடுத்தான். ஏன்னா தெய்வாம்சம் பொருந்தின குழந்தையா தெரியறா, அம்பாளே வந்திருக்கான்னு தெரியல. ஏதோ தெய்வ குழந்தையாதான் காட்சி அளிக்கிறா, ஆனா இப்படி ஒரு விசித்திரமான அமைப்போட வந்திருக்காளே. இப்ப குழந்தையா இருக்கா, வருஷங்கள் ஓடி போயிடுமே, கல்யாண வயசு வரும்போது

கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நீ இப்பவே கவலைப்படுற, பல வருஷங்கள் இருக்கு. அந்த நேரத்திலேயே ராஜா கவலைப்பட்டாராம். இத பார்த்து விண்ணில் இருந்து ஒரு குரல் ஒன்று கேட்டதாம். இந்த ராஜாவுடைய கவலையை போக்கணும்னு அந்த குரல் கேக்குறது. புத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்து தேவியே வந்திருக்கா, அது புரியாம இவன் கவலைப்படுறானேன்னு. மலையத்வஜா, கவலை வேண்டாம். இவளுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த சமயம் என்னென்ன கேள்விகள் கேட்பான்னு நீ அதை நினைச்சு வருத்தப்படாதே. இவள் திருமணம் செய்து கொள்ள போகும் அந்த மாப்பிள்ளை இருக்காரே, இவளுக்கு வரப்போற வரன் பிறப்பில் இறப்பில், பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அவரை வேதங்களே தேடுறதுப்பா. ஆனா உள்ள வேதம் நான்கும் எந்த வேதங்கள் தேடுறதோ அதுக்குள்ளேயே இருந்துட்டு உள்ளேந்து சப்தம் கொடுக்கறானா. உள்ள இருக்க வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. அத்தனைக்குள்ள இருந்துட்டு என்ன தேடுற முயற்சியில ஈடுபட வேண்டாம்னு ஒரு துவனி எழுப்புறான். அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் சொல்லல அப்போ, அப்படி இருக்கக்கூடியவனை நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சாத்தியம் இல்லை. கவலைப்படாதே, அவள் தனக்குரிய தலைவனை காணும் வேளையில் மூன்றாவது ஸ்தனம் மறையும் என்றான். படுத்ததா யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன், பெண் குழந்தையா போயிட்டாளே அப்படின்னு உனக்கு கவலை இருந்தா, இந்த பெண்ணுக்கு தான் நீ உன்னுடைய அரச தரப்போற. பெண் அரசியாக இந்த பாண்டிய நாட்டை உனக்கெடுத்ததாக இவள் தான் ஆட்சி செய்ய போகிறாள். இவளுக்கு தடாதகை என்று நாமகரணம் செய் என்றெல்லாம் அந்த சரீரி சொல்றதாம். இந்த தடாதகைன்னு எந்த பிராட்டிக்கு பேர் வைக்கிறாரோ இந்த பிராட்டி தான் மீனாட்சி, மீனலோச்சனி, அங்கையர்கண்ணி போன்ற பல பெயர்களால் அறியப்படுகிறாள். அஞ்சு வயசுக்கு அப்புறம் அப்பா நடத்திலேருந்து அரச வாங்கி கோலும் குடியும் தழைக்க ஆட்சி பண்ண போறா. ஆனா இப்ப மூணு வயசு தானே ஆறுது. தெய்வமா இருந்தாலும் இந்த லோகத்துக்கு வந்துட்டா விளையாடுறது தானே ஒரு அழகு. அம்பாளும் மூணு வயசு குழந்தையா சிறுமியர்களோட சேர்ந்துட்டு விளையாடுறாளாம். அவ கூட விளையாடுறதுக்கு சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியுமே கூட வராளாம். பராசக்தி மட்டும் விளையாடுறா, நம்மளும் சேர்ந்து விளையாடலாம்னு அவாளாமும் சிறுமியர் வேஷம் போட்டுண்டு வர சிறுமியருடன்

மணல்ல வீடு கட்டுறதும், சின்ன மரப்பாச்சி பொம்மையை வச்சுட்டு பால் ஊட்டுறதும், அம்மான கிழங்கு வச்சு மூணு கிழங்கு வச்சு அம்மான விளையாடுறதுமா? அந்த குழந்தைகள் சிறுமியர் என்ன விளையாட்டெல்லாம் விளையாடுவாளோ ரொம்ப ஈடுபாடோட விளையாடுறாளா. கூட சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் வேற இருக்கா, அவளையும் ஆட்டத்துல சேர்த்துண்டு அந்த விளையாடுற அழகே தனி. விளையாட்டுல கூட இறைவனுடைய நினைவு வந்துடுமா தேவிக்கு. சின்னதா ஒரு சிவலிங்கம் வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், மலர் அலங்காரம் பண்ணணும்னு அந்த விளையாட்டுல கூட இறை உணர்வு இருக்கும். சரஸ்வதி தேவியை பார்த்து, வாகீஸ்வரி தம் ஆனைய தீர்த்தம் போய் ஜலம் எடுத்து வாடி, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அவளை அனுப்பிட்டு, சரஸ்வதி தேவி ஜலம் எடுத்துன்னு வர போனதுக்கு அப்புறம் மகாலட்சுமியை பார்ப்பலாம். ஸ்ரீரங்கேஸ்வரி நீ போய் பத்திரம் எல்லாம் எடுத்துன்னு வா, புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துன்னு வா, அவர் கர்ச்சனை பண்ணணும்னு. அவன் முன்னாடி இவ்வளவு வேலை வாங்க மாட்டாளாம், ஏன்னா சரஸ்வதி தேவி வந்து மகாலட்சுமிக்கு நாட்டுப்பெண். மாமியார நாட்டுப்பெண் முன்னாடி வேலை வாங்க கூடாது. அப்படி அந்த விளையாட்டுல கூட அவ்வளவு

அழகா. 3 வயசுல விளையாடின் இருந்தா 5 வயசானு கலை பயில தொடங்கினான். அடுத்த அரசி இல்லையா, எல்லா கலைகளையும் கற்று போர்க்கலைகளை கூட விட்டு வைக்கலையா. வில் வாழ், ஈட்டி பிரயோகம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் அனைத்தையும் கற்று எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கிய தன்னுடைய மகளுக்கு கொஞ்சம் வருஷம் ஆயிடுத்ததுக்குள்ள அத்தனையிலும் சிறந்து விளங்கும் தன் மகளுக்கு தன்னுடைய அரசை தந்து விட வேண்டும் என்று எண்ணினாராம் மலையத்வஜ. ஒரு முகூர்த்த நாளா பார்த்து தன்னுடைய தர்பாருக்கு அழிச்சுட்டு போனார். உயர்ந்த அந்த சிம்ஹாசனத்தில் பாண்டிய அரியணையில் அமர்த்தினார். தன்னுடைய உயர்ந்த ரத்ன மகுடத்தை சிரத்தில் சூட்டினார். கரத்தில் செங்கோல் செலுத்தினார். கழுத்தில் வேப்ப மாலை, பாண்டியர்களுக்குரிய மாலை அது. வேப்ப மாலை அணிந்து அத்தனை பேரும் பார்க்க இவள்தான் மதுரையின் அரசின்னு அறிவிச்சுட்டார். எல்லாரும் அம்பாளை பாக்கறா, அம்பாள் யார பாக்கறா, அவ கண்ண மூடின் இருக்காளாம். இவாளெல்லாம் பாக்கல. கண்ணை திறந்தா உலகம் தெரியறது, கண்ணை மூடினா உலகத்தை படைச்சவன் தெரியலாம், இறைவன் தெரியலாம். அம்பாள் என்ன நினைக்கிறாளாம், இந்த பதவி என்னுடைய தகுதியினால நான் அடைஞ்சிருக்கேன்னு சொல்றது அறிவீனம். கண் சிமிட்டுறதும் கை அசைக்கிறதும் உன்னுடைய அருள் கரம் அசையறதுனால தானே சுவாமி. உன் அருள் இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லையே. இது நீ கொடுத்த அரசு, இது நீ எனக்கு அளித்திருக்கும் பொறுப்பு. இந்த பொறுப்பை நீயே எனக்குள்ள இருந்து இந்த அரசை நல்லபடியா நிர்வாகம் பண்ணணும், நல்லபடியா நடத்தணும்னு இறை உணர்வோடு, இறைவன் நினைவோடு, ராஜ ராஜேஸ்வரியாய், புவனேஸ்வரியாய், ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியாய் விளங்குபவள். அவ அப்பாவை விட ரொம்ப உயர்ந்த விதத்துல அரசு செலுத்தினாளாம். ராஜாவே பார்த்து சிலிர்த்து போனாராம். இப்படி ஒரு அரசா, அறநெறி தவறாமல் தர்மதேவத சந்தோஷப்படுறாளாம். அவளுடைய ஆட்சியில இந்த மந்திரிகள் எல்லாம் மாத்திட்டாளாம். கல்வி மந்திரியா வச்சிருந்தது சரஸ்வதி தேவிய, நிதி மந்திரியாக கொண்டது ஸ்ரீதேவி மகாலட்சுமிய, உணவு மந்திரி கூட ஒரு பெண் தான், மகானசி அன்னபூர்ணா, அன்னபூர்ணி உணவு மந்திரி, ராணுவ மந்திரி யாரு தெரியுமா, வீரலட்சுமி. இப்படி கண் குளிர மனம் குளிர மலையத்வஜன் கண்டு களிக்க தேவி ஆட்சி செலுத்தினா பாண்டிய நாட்டுல மண் உலகத்தை பெண்ணிடம் கொடுத்து விட்டோம், இனி நாம் விண்ணுலகம் செல்வோம்னு. மண்ணுலகத்தை பொண்ணுதான் ஆளுறாளே, நம்ம விண்ணுலகத்தை ஆளலாம்னு கிளம்பிட்டாராம். சில காலம்தான் உயிரோடு இருந்தார். அப்புறம் கைலை பிரா நடிகளை சேர்ந்தார் மலையத்வஜன். காஞ்சன மாலை மனம் வருந்தினாள். இன்னும் வருஷங்கள் ஓடி போயிடுத்து. அம்பாளுக்கு கல்யாண பருவம் வந்து கொடுத்தான். அம்பாளை பார்க்கிற ஒவ்வொரு தருணத்திலும் கவலையும் கலக்கமும் காஞ்சனமாலையை சூழ்ந்துக்கிறது. ஏன்னா அப்பா இல்லை, எல்லா பொறுப்பும் என்னுடையது. நல்ல மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு தானே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு கலங்கராளாம். தேவி அம்மாவை பார்க்கிற நேரத்திலெல்லாம் கண்ணும் கண்ணீருமா காட்சி அளிக்கிறத கவனிச்சு ஒரு நாள் வந்து கேட்கிறா, அம்மா உனக்கு ஏதாவது நான் குறை வச்சேனா, ஏன் எப்பவும் சதா அழுதுண்டே காட்சி அளிக்கிறேன், என்ன குறை உனக்குன்னு கேக்குறா. சொல்றாளாம் காஞ்சனமாலை, அம்மா உன்னை பெண்ணாக அடைந்த எனக்கு என்ன கவலை இருக்க முடியும், என்ன குறை இருக்க முடியும், உன்னை பற்றின கவலை தான். உனக்கு கல்யாண பருவம் வந்து கொடுத்துருமா, பேச்சில இருந்த வெகுளித்தனம் எல்லாம் போயிடுத்து, பேரெழில் வந்து கொடுத்து, அழகு வந்து கொடுத்து, இப்ப எப்படி இருக்க தெரியுமா நீ, வளைந்த பூத்து குலுங்கும் பூங்கும்பினை போல் உழாய், ரொம்ப பூத்து கொடுத்துனா கொடி வளைஞ்சு போயிடும், அப்படி இருக்கே நீ, உனக்கு ஏற்றவன் எங்குளானோ என்ற கவலைதான், அதுதான் என்னை அனுதினமும் வாட்டி வதைக்கிறது. அப்பா இல்லை இல்லையா, உங்க அப்பா இல்லையே, நான் தானே எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கணும் கல்யாணத்தெல்லாம், அந்த ஒரு கவலைதான் எனக்கு, யார்கிட்ட சொல்லுவேன், உங்க அப்பா இல்லையே, நான் என் செய்வேன், என் சொல்வேன், யாது செய்கூவேன், என்னரும் கூடந்தாய்

ஆட்சி செலுத்தி வரும் நகரத்தில் பாண்டிய நாட்டில் பெண்ணை பெற்றவர்கள் வீட்டில் எல்லாம் மாப்பிளை வரதும் போதுமா இருக்கா? மாப்பிள்ள வரார், மாப்பிள்ள வரார், எப்படி கொண்டாடுறா? இந்த நாட்டுக்கே மகாராணி, உனக்கு கல்யாண பருவம் வந்துவிட்டது. அரண்மனையில் அந்த கோலாகலம், அந்த குதூகலம் எல்லாம் நடக்க வேண்டாமா? அதை நான் எப்ப பார்க்க போறேனோங்கிற இந்த ஏக்கம் தான்.

நான் என்ன பண்ணுவேன்னு தன்னுடைய கவலைய பெண்ணு இடத்துல சொல்றாளாம். மீனாட்சி கேட்டுண்டா, அம்மா இப்படி கவலைப்படுறதுனால ஏதாவது மாறப்போறதா? இந்த கல்யாண விஷயமெல்லாம் நமக்கு மேல ஒரு சக்தி இருந்து சங்கல்பம் பண்ணி அந்த சங்கல்பத்துப்படிதான் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லுவாமா? இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறதுனால நடக்கிறது இல்ல, தெய்வ சங்கல்பப்படிதான் இந்த திருமண வைபவம் எல்லாம் நடக்கும். நீ கவலைப்படாதே, ஒன்னும் மாற போறது இல்லை. நீ கவலைப்படுறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்லை. நான் திக்விஜயம் செய்து வெற்றி பெற்று வருகிறேன், நீ மன நிறைவோடு இருன்னு அம்மாவுக்கு சமாதானம் சொல்லிட்டு திக்விஜயம் கிளம்புறாளாம். மங்கள வாத்தியங்கள் முழங்கிறது, தட்டாரி வேரி முருடு ஒந்தை உடுக்கை தக்கை படகம் பம்பைன்னு அத்தனை மங்கள வாத்தியங்கள் முழங்க மணி தேரேறினாள் மீனாட்சி தேவி. ஊர்ல என்னென்ன அரசர்கள் இருக்காளோ, பக்கத்து தேசத்து அரசர்கள், பாரத தேசத்துல எத்தனை அரசர்கள் உண்டோ அத்தனை பேரையும் ஜெயிச்சுட்டு முக்கியமா மனசுல ஒரு சங்கல்பம் பண்ணிண்டாளாம். தேவேந்திரன் முன்னாடி அப்பாவுக்கு எங்கேயாவது அந்த இந்திர பதவி கிடைச்சிடுமோ, தனக்கு இந்திர பதவி போயிடுமோங்கிற பயத்துலதானே உத்தரகாமேஷ்டி பண்ணு அஸ்வமேதத்தை நிறுத்தின்னு சொன்னான். முதல் வேலையா அந்த இந்திரனுடைய பதவி எடுத்துக்கணும்னு நினைச்சாலும், இந்திரன் முதலான திசை காவலர்களை வென்று எங்க வந்து சேர்ந்தா? இறைவனுடைய இருப்பிடமான கைலாய பர்வத்தம் வந்து சேர்ந்தாளாம். தேவி ஈஸ்வரனை தியானம் பண்ணிண்டு பல்லக்கிலேயே இருக்கா, அடக்க ஒடுக்கமா உள்ளேயே இருக்கா, வெளியில வந்து எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல. ஆனா அவளுடைய சேனைக்கு அவ்வளவு விவரம் எல்லாம் இல்லை. அது சிவபெருமானுடைய இருப்பிடம்னு தெரியுமா, மகர்ஷிகள்லாம் தவம் பண்றான்னு தெரியுமா, அவளுடைய இத்தனை தேசத்தை ஜெயிச்ச அந்த வெற்றி புராணத்தெல்லாம் இங்க வந்து சொல்றாளாம். அவர்கள் வெற்றி வாகை சூடின இந்த பெருமையெல்லாம் இங்க வந்து கோஷம் போடுறா. ஒரே ஆறவாற அமக்களம் பண்ணிண்டு, அதுவோ பெரிய மகர்ஷிகள்லாம் தவம் பண்ற இடம், அரும் தபசிகள் வாழும் ஊர். அப்படி யாராவது வந்து இங்க இவாளுக்கு தொந்தரவு கொடுக்க நேர்ந்தா அவர்களை இவ்விடம் விட்டு நீக்க வேண்டும்னு ஒரு பொறுப்பை கொடுத்து யுத்தம் பண்றதுக்கான அதிகாரத்தை கொடுத்துக்கிறதுனால்தான் அதிகார நந்தின்னு பேர் நந்திகேஸ்வரருக்கு. அங்க எந்த கலேபரமும் நேரக்கூடாதுன்னு அதை பாத்துக்கிறதுக்கு சர்வ அதிகாரமும் ஒரு இடத்துல இருக்கு. நந்திகேஸ்வரர் வெளியில வந்து பாக்குறாராம், யார் இது இப்படி ஒரு ஆரவாரம் பண்ணிட்டு அமக்களம் பண்ணிட்டு நிக்கிறதுன்னு பார்த்தா பெரிய சேனை கடல் மாதிரி இருக்கு. அந்த சேனைய பார்த்தார் அம்பாளும் வெளியில வந்து நிக்கிறா பல்லக்கில இருந்து இறங்கி. தேவியையும் பார்த்தார், இது பல வருஷம் கழிச்சு ஒருத்தரை பாக்கறோம்னா அவளை மறந்து போய் அடையாளம் தெரியாம நிக்கிறது அது நடக்கக்கூடியதுதான், சாதாரணம்தான். தினமும் பாக்குறவாளையே மறந்து போனா இது என்ன சொல்ல முடியும்? அம்பாள தினமும் பாக்குறார் நந்திகேஸ்வரர், அம்பாளை மறந்து போயிடுதான், அடையாளம் தெரியல. யார் இந்த அரசி, பாண்டிய நாட்டு அரசி, என்ன ஆணவம் இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாளே, இது பரமேஸ்வரனுடைய இருப்பிடம் இல்லையான்னு நேர கோபத்தோட பரமேஸ்வரத்துல போனாரா? அப்படி ஒரு பாண்டிய நாட்டுல இருந்து ஒரு அரசி வந்திருக்கா ஆர்ப்பாட்டம் பண்றான்னு சொல்றது. சிரிச்சுண்டே அவரை பார்த்தாராம், நந்தி அப்படியா, பாண்டிய நாட்டு அரசி அங்க வந்திருக்காளா, நன்னா பாத்தியா நீ, பாத்தியான்னு கேட்டார் முதல்ல. நன்னா பாத்தியா, என்ன நன்னா பாத்தியா, என்ன பூத கண்ணாடி வச்சுடா பாக்குறது, என்ன சொல்றேன்னு கேக்குறாரு அவர். இல்ல அவ ஏதோ யுத்தத்துக்கு வந்திருக்கான்னு சொன்னியே, நீ யுத்தம் பண்ணே, இவரே நந்தி அனுப்பி வைக்கிறார் யுத்தத்துக்கு. உனக்கு நல்ல புத்தி கூர்மையும் ஞாபக சக்தி பலமா இருக்கு நந்தி, போயிட்டு வா, யுத்தம் செய்து வா, வெற்றியோடு திரும்புன்னு அனுப்பி வைக்கிறார். அம்பாளை எதிர்த்து இந்த பூத கணங்களை அழிச்சுட்டு போய் யுத்தம் பண்றார் நந்தி. ஆதி சக்தி இல்லையா, எல்லாருக்கும் அவதான் சக்தியை கொடுத்திருக்கா, தன்னையே எதிர்த்தோன்னு கொடுத்த சக்தி அந்த அம்மா வாங்கிட்டாளாம்.

செவுத்தில் அடித்த பந்து மாதிரி எல்லா பூதகணமும் திரும்பி வந்துடுச்சு பரமேஸ்வரனுடைய இடத்துக்கே. நந்திகேஸ்வரருக்கு யுத்தம் பண்ணும்போது பாதியிலேயே தெரிஞ்சு விடுத்தான் அம்பாள்னு அந்த உணர்வு ஏற்பட்டது. பரமேஸ்வரன் இடத்துல அவர் சொல்லலையேன்னு ஒரு கோபம். நம்ம முதல்ல வந்து சொல்லும்போது அம்பாள் தான் ஒரு வார்த்தை சொல்லலையே, இப்ப நம்மளும் சொல்ல வேண்டாம். வந்தார், என்னாச்சு யுத்தம், என்னாச்சு வெற்றி தானேன்னு கேட்கிறார். அந்த வெற்றி யாருக்குன்னு தெரியறதுக்கு நீங்க வந்தாதான் அது தீர்மானிக்க முடியும். நீங்க வந்தாதான் அந்த அரசிக்கு வெற்றியா உங்களுக்கு வெற்றியான்னு, யார் பக்கம் வெற்றின்னு தெரிய வரும்னு. நீங்க உடனே வாங்கோ போர்க்களத்துக்குன்னு அவர் அழைக்கிறார் நந்தி. பரமேஸ்வரனும் உடனே சூலத்தின் கிளம்புவாரே, இன்னைக்கு என்னவோ அரை மணி நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரம் பண்றார், இதனும் போருக்கு போற மாதிரியே இல்லையே, பொன்பாக்க போற மாதிரி இருக்கேன்னு நந்தியும் பார்க்கிறார். தங்க திருத்தேர்ல வராறான், நந்தி வாகனம் எல்லாம் இல்ல, தங்க திருத்தேர்ல கிளம்பி வரார். தன்னை பார்ப்பான்னு நினைச்சுட்டு எதிர்க்க வந்து நின்னாராம். அம்பாள் அவரை பார்க்கல, தரைய பார்த்து நிக்கிறாள். ஏன்னா முதல்ல பாத தரிசனம் ஆகணும். கீழே பார்த்துட்டு நிக்கிறா அவர். சற்று அருகாமையில் வந்தவுடன் என்ன தெரியறது, எல்லா உயிர்களுக்கும் எது இயக்கத்தை கொடுக்கிறதோ, எது உள்ள இருந்து அத்தனை பேரையும் ஆட்டி வைக்கிறதோ அந்த திருவடி தெரியறது. பல்லுயிரும் பயிலும் திருவடின்னு சொல்லுவா இல்லையா தேவாரம் பாடிய நால்வர், அது எப்பேற்பட்ட திருவடி. நம்ம ஆடுறதை நிறுத்திட்டோம்னா உலகம் இயங்காம போயிடுமோன்னு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் அர்த்தராத்திரியிலையும் ஆடுறதாம் அந்த திருவடி. அவ்வளவு கருணை நிறைந்த அந்த திருவடி தெரியும்.

பாம்பையும் புலித்தோலையும் தான் போட்டுட்டு இருக்காரு. என்ன அழகா இருக்காரா சுவாமி, அவ்வளவு அழகா. புலித்தோலும் யானை தோலும் போட்டுருக்காரு, என்ன ஆபரணம் ஏதாவது போட்டுண்டா தேவலியே? அவர் என்ன போட்டுருக்காரு? நாகா ஆபரணத்தை போட்டுருக்காரு, விடம் நிறைந்த நாகம். அதை போட்டு சந்திரனை சூடிண்டு செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கிற்றை புனைந்த பெருமான் அருளி அருணகிரிநாதர், இந்த மாதிரி பயங்கரமான வஸ்துக்கள் எல்லாம் போட்டு கோலம் பயங்கரமா இருக்கு. கோலத்தை போட்டுருக்கிற கோலாகலமா இருக்காரு. சிரிச்ச முகத்தோட அம்பாளை பார்க்கிறார். அம்பாளும் இப்படி நிமிந்து பார்க்கிறாளாம். இங்க பேசின்றவாள்லாம் யாரு பக்கம் வெற்றின்னு விவாதம் பண்ணிட்டு இருக்காளா. அம்பாள் தான் ஜெயிச்சாங்கிறா ஒரு பகுப்பு, இன்னொரு பகுப்பு சிவபெருமான் தான் ஜெயிச்சார். ரொம்ப ஞானஸ்தர்கள் அங்க இருக்கிறவா சொன்னாளா, ரெண்டு பேரும் ஜெயிக்கல நமக்கு தான் ஜெயம் நாளும். நான் அவ ஒருத்தர் ஒருத்தர் தான் பார்க்க கிடைச்சது. பரமேஸ்வரனுக்கு அம்பாளை மட்டும்தான் பார்க்க கிடைச்சது, அம்பாளுக்கு இறைவனை மட்டும்தான் பார்க்க கிடைச்சது, நமக்கு தான் ரெண்டு பேரையும் பார்க்க கிடைச்சது, நம்ம தான் ஜெயிச்சோம்னு. அப்படி தேவர்களும் அங்கிருந்த அந்த அம்பாளோட வந்த அந்த சேனைகளும் பூத கணங்களும் கண்டு களிக்க மண்டலம் பூகள் மலைய

பரமேஸ்வரனை தேவி பார்த்தான்னு சொல்றது அழகு, தன்னுடைய வலப்பாதியை பார்த்தாளாம். ஏன்னா அர்த்தநாரீஸ்வர ரூபத்துல பரமேஸ்வரனுடைய இடது பாகமா அம்பாள் இருக்கா, அப்ப அம்பாளுடைய வலது பாகம் தானே பரமேஸ்வரன், தன் வலப்பாதியை பார்த்தாள்.

பார்த்தவுடன் என்னாச்சு, மூன்றாவது ஸ்தனம் மறைந்தது. அங்கிருந்தவ அத்தனை பேருக்கும் தேவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுவிட்டான். ஆஹா, அப்ப பரமேஸ்வரன் தான் மாப்பிள்ளை. இறைவி கரம் பற்றப்போவது சாட்சாத் பரமேஸ்வரன், இறைவன் தான் என்று அறிந்து அந்த காட்சியை எல்லாரும் பாக்கறா. அம்பாளுக்குன்னு தனியா புஷ்பமா வேண்டியிருந்தது பரமேஸ்வரன் அர்ச்சனை பண்றதுக்கு. அம்பாளுடைய முகமே ஒரு மலர், அந்த முகமலரே அவர் வணங்குறதாம். முகமலர் வணங்கிட அம்புடன் வில்லும் மெல்ல நழுவிடணும்னு அதை சொல்லலாம். இன்னொன்னு, இவரை ஜெயிக்கிறதுக்கு இந்த அம்பும் வில்லும் வேண்டான்னு, அன்புடன் வில்லும் மெல்ல நழுவிட. அம்பாளுடைய புருவமே வில்லா இருக்கே, பார்வையே சரமா இருக்கே. புருவம்ங்கிற வில் பார்வைங்கிற சரத்தை தொடுத்து விடுறது, அதுக்கே அவர் வசப்பட்டவரா இருக்கும் போது இந்த அம்பும் வில்லும் வேணுமா அப்படின்னு கீழே போட்டுட்டாரு. பரமேஸ்வரன் பார்த்தார், இனிமே இவ பேச மாட்டா, தலைய கொஞ்சின்னு வெட்கத்தோட நிக்கறா, நம்மதான் பேசணும்னு. அம்மா, உடனே போய் செய்திய காஞ்சன மாலை நடத்துல சொல்லு, நான் வருகின்ற சோமவாரத்தில் உன்னை வந்து திருமணம் செய்து கொள்வேன், பாண்டிய தேசத்துக்கு நானே வருவேன்னு வாக்கு கொடுத்துட்டார். பரம சந்தோஷத்தோட வெற்றி வாகை சூடி பரமேஸ்வரனே ஜெயிச்சுட்டாளே. வெற்றியோடு திரும்பி தன்னுடைய அன்னையாரிடம் வந்து கூறினாளா இந்த செய்தியெல்லாம் சொல்றா. பரம சந்தோஷம், இந்திரலோகம் மாதிரி காட்சி அளிக்கிறது மதுரா மாநகரம். மாப்பிள்ளையாக பரமேஸ்வரனே கிளம்பி வரார். பிரம்மதேவர் வந்து சொன்னாராம், பூலோகத்துக்கு போறேள், இந்த பாம்பும் புலித்தோல் இப்படியேவா போறேள், ஆடையெல்லாம் மாத்திக்க மாட்டேளா, நல்ல அலங்காரம் பண்ணிட்டு போனா, ஏன்னா அரசிய கல்யாணம் பண்ணிக்க போறேள், இந்த வேஷம் சரி வராதுன்னு சொல்ல, அவ மணிகள் இழைத்த கவச குண்டல

அவர் ஒரு நிமிஷம் நினைச்சார், கழுத்துல போட்டு இருந்த பாம்பெல்லாம் பவுனா மாறிடுது. ஒரு பக்கம் பிரம்மா, இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு, மாப்பிள்ளை தோழர்களாக வர நாடி வராராம் கல்யாண சுந்தரேஸ்வரரா, பேரழகனாக கைலாசபதி வரார். பாண்டிய நாட்டுக்கு காஞ்சனமாலை மந்திரிகளோட சென்று பூர்ண கும்பத்தோட வரவேற்று பூமியை நமஸ்காரம் பண்ணி மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரா. கன்னி மீனாட்சி தேவியை தோழிகள் மெல்ல அழைச்சிட்டு வந்தாளாம். அம்பாள் எப்படி இருக்கா? அந்த சேலையும் புஷ்பமும் மணமாலையும் அம்பாளுடைய கருணை பெருகும் முகமும் பூர்ண சந்திரன் வெட்கப்படுறானாம் அம்பாள் முகத்தை பார்த்து. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு காந்தி. தேவிய பக்கத்துல சுந்தரேஸ்வரர் பக்கத்துல வந்து அமர்த்தினாளாம் மூஞ்சல்ல. எல்லா கல்யாணங்களையும் இந்த பாட்டை தான் பாடுவார். இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு முக்கியம், காஞ்சனமாலை கண்டு களிக்க அப்சரசுகள் எல்லாம் நர்த்தனமாட, கந்தர்வர்கள் பாட, பொன் ஊஞ்சலில்

அந்த ஊஞ்சல் அமர்ந்து இறைவனும் இறைவியும் ஆட தேவர்கள் எல்லாம் 33 கோடி பேரும் குடும்பத்தோடு வந்துட்டாளாம். இந்த காட்சியை யாருக்காவது விட முடியுமா? ஏன்னா எல்லா புவனங்களையும் ஈன்ற தாய் ஆதி பராசக்தி இல்லையோ கல்யாண பெண். பர்த்தாவா இருக்கிறது எல்லாருக்கும் அப்பாவா இருக்கிறவர் பரமேஸ்வரன் இல்லையோ இங்க கல்யாண மாப்பிளையா இருக்கிறது. இந்த காட்சியை விட முடியுமான்னு எல்லாரும் வந்துட்டா. முக்கியமா இந்த கல்யாணம் நடக்கிறது அகஸ்தியருங்கிற மகர்ஷி அவர் செய்த ஒரு வேண்டுகோளுக்காகத்தான். பார்வதி கல்யாணத்தின் போது அவசர அவசரமா அவரை தென் திசைக்கு அனுப்பி வச்சா, கல்யாணத்தை எனக்கு மட்டும் பார்க்க முடியாம போச்சேன்னு வருத்தப்பட்டதுனால்தான் திருப்பி இந்த கல்யாணத்தை நீ பார்க்க கண்டு களிக்க யாம் நடத்துவோம் என்று அவருக்கு தேவி கொடுத்த வாக்கின்படிதான் இந்த கல்யாணம் நடக்கிறது. அதனால அகஸ்தியர் முன்னாடி நின்று பரம சந்தோஷப்படுறார் பார்த்து. ஏன்னா அவர் குலகுரு வேற இங்க எல்லாருடைய மனமும் நிறைந்திருக்கான். இந்த கல்யாணத்துல காஞ்சனமாலை முன்னாடி வந்தா பொண்ணுக்கும்

சாப்பிள். மாப்பிள்ளைக்கும் பாலால் காலலம்பி பட்டால் துடைத்து பாலும் பழமும் கையில் கொடுத்து மாப்பிள்ளை இடத்துல ஒரு வேண்டுகோள் விடுத்தாளாம். சுவாமி, நானும் என்னுடைய கணவரும் செய்த தவத்தால் தேவியே எங்களுக்கு பொண்ணா கிடைச்சிருக்கா. அவளை இப்போ உங்க கருத்துல நான் தாரை வார்த்து கல்யாணம் பண்ணி தரப்போறேன். கன்னியை கை கொள்வது போலவே அவள் ஆண்டைந்த கன்னி நாட்டையும் கை கொள்ள வேண்டும். அம்பாள் ஆண்டதுனால் இந்த நாட்டுக்கு கன்னி நாடுன்னு ஒரு சிறப்பு பெயராம். பாண்டிய நாட்டுக்கு அந்த கன்னி நாட்டையும் தாங்கள் கை கொள்ள வேணும். என்ன அர்த்தம் இதுக்கு? இங்கே பெசாம ஆத்தோட மாப்பிளையா இருந்துருமோன்னு தான் சொல்றா. அத புரிஞ்சின்றார். கேட்ட உடனேவே சரின்னு விட்டாராம் சோமசுந்தரேஸ்வரர். இங்கே இருந்துடுறேன்னு விட்டார். சுப முகூர்த்த வேளை நெருங்கியது. மலையத்வஜ பாண்டியன் இல்லையே, யார் வந்து பாணிகிரகணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தகப்பனார் வேணுமேன்னு எல்லாரும் நினைச்சிருக்கும் போது திருமாலான மகாவிஷ்ணு வைகுண்டத்திலேந்து இறங்கி வந்திருக்கார். அவர் முன்னாடி வந்து நிக்கிறாராம். அந்த தகப்பனாருடைய ஸ்தானத்துல அண்ணாவா தான் இருந்து பாணிகிரகணத்தை நடத்தி வைக்கணும்னு முன் வந்து நாரணன் நிற்க, நிறைய பாட்டு கச்சேரி எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அறம்பெயர்கள் ஆடவும் கந்தர்வர்கள் பாடவும் ரொம்ப கோலாகலப்பட்டது. இந்த கல்யாணத்துல பிரம்மா வந்து எல்லாருக்கும் ஒரு கை காட்டினாராம். இனிமே மந்திரத்துக்கு தான் பிராதான்யம், கச்சேரி எல்லாம் போரும்னு சொல்லி

தங்கையினுடைய திருக்கரத்தை எடுத்து பரமேஸ்வரனுடைய கரத்தில் வைத்து பாணிகிரகணம் பண்ணி கொடுக்கிறாராம். பச்சை நிறத்தில் இருக்கா தேவி, சக்கச்சவேன்னு இருக்கார் பரமேஸ்வரன். எப்படி இருக்கான், மரகத கொடியை எடுத்து பவழஸ்தம்பத்துல படர் விட்டா மாதிரி இருக்கான் இந்த காட்சி. அவரோ நீலமேக சியாமலனா இருக்கார் நடுவுல. முறைப்படி திருமங்கல் யதாரணம் நடந்தது. லாஜஹோமம், நெல் பொறியிட்டு அம்மி மிதித்து அருந்ததி அன்னையை தரிசித்து சிவ தம்பதிகள் அற்புத காட்சி அளித்தனர். கல்யாணம்னாலே ரொம்ப முக்கியம் எது தெரியுமா, சாப்பாடுதான். இந்த கல்யாணம் பாண்டிய நாட்டினுடைய அரசிக்குன்னா பச்சடி கிச்சடின்னு பிரம்மாண்டமா சமைச்சிருக்காளாம். நிறைய பதார்த்தங்கள் பண்ணிருக்கா. ஆனா பரமேஸ்வரனுக்கு பிராத்ரு சமூகமே கிடையாது, உற்றார் சுற்றார் ஒருவரும் கிடையாது. இந்த மகர்ஷிகள்லாம் தான் வந்திருக்கா. அவருடைய அழைப்பை ஏத்துண்டு நாங்க கல்யாணத்தை பார்த்துட்டோம், அதுவே மனசு நிறைஞ்சு போச்சுன்னு சொல்லிண்டு பார்த்த மாத்திரத்திலேயே உடனே கிளம்பிட்டாளாம் ஊருக்கு. ஒருத்தருமே இங்க சாப்பிடத்துக்கே வரல. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட மாப்பிள்ளை வீட்டார்கள் ஒருவருமே இல்லையா, பெண் வீட்டார்கள் தான்.

உணவு எல்லாம் அருந்தியபடி இருக்கா. ரொம்ப பெரிய குறையாயிடுது. மீனாட்சி தேவி போய் சுந்தரேஸ்வரர் இடத்துல சொன்னாளா, யாரையாவது அனுப்புங்கோ, உங்க வீட்டுல இருந்து யாராவது வர வேண்டாமா, வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டாமா, ஒருத்தர் கூட வரலையேன்னு ரொம்ப குறப்பட்டுண்டா. சரி, மகிழ்ச்சிகள்லாம் அவள்லாம் கிளம்பி போயிட்டா தவம் பண்றதுக்கு அவளை கூப்பிட முடியாது. பக்கத்திலேயே இருந்து குடைபிடிக்கும் குண்டோதரன் என்பவனை பெருத்த பசியோடு அனுப்பினார். சாதாரணமா அனுப்பியிருந்தாலே அண்ணா சாப்பிடுமா, பெரிய பெருத்த பசியோடு அனுப்பினா, தீராத பசியோடு அனுப்பினா என்ன பண்ணுவான் அவன்? நேர போனான். வடப்பள்ளி எங்க இருக்குன்னு கேட்டுண்டான். அங்க போனான். இலை போட்டு பரிமாறி சாப்பிடுற அளவுக்கு பொறுமை இல்லை அவனுக்கு. அண்டாக்களில் உள்ளது, அடுக்குகளில் உள்ளது எல்லாத்தையும் பார்த்தானா. பச்சடி கிச்சடின்னு ஒரு 76 ஐட்டம் பண்ணி வச்சிருக்கான். அத்தனையும் பார்த்து பார்த்த மாத்திரத்திலேயே பசியில பொறுமையாலாம் சாப்பிட முடியாம வாரி வாரி உண்டானான். என்ன இருந்தது, என்ன பதார்த்தங்கள் இருந்தது, எதை பார்த்தான்? புட்டு பொறி கோஷும் பொறி டங்கரி நேர்த்தி கூட்டுடன் சட்னி துகையல் அசட்.

இத்தனையும் பார்த்து ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்கலையாம். அப்படியே வாரி வாரி உண்டு கவனீகரம் பண்ணிட்டான். இருந்த பண்ணி வச்சிருந்த பதார்த்தங்களை மட்டுமா சாப்பிட்டு தீர்த்தான்னா, இன்னும் பண்றதுக்குன்னு வச்சிருந்த உணவு பதார்த்தங்கள் அதெல்லாமும் சேர்த்து சாப்பிட்டுட்டானா. பொருட்கள் வச்சிருந்தா இல்லையா அடுத்தது சமைக்கிறதுக்கு, அதுவும் இல்லையா, எல்லாத்தையும் ஒரே முழுங்கல முழுங்கிட்டான். பாக்கி இல்லையே, இப்ப எதை வச்சு அடுத்தது சமைக்கிறது தெரியல. இன்னும் அவனுக்கு பசின் போனா மாதிரி தெரியல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பரமேஸ்வரன் இடத்துல வந்து சொன்னா, என்ன ஒருத்தனுக்கு கூட பத்தலையே நீங்க பண்ணிருக்கிற சாப்பாடுங்கிறார் அவர். இல்ல சுவாமி விளையாடாதீங்கோ, இதுக்கு பேரே திருவிளையாடல் புராணம்னு தான் பேரு. பண்றது அத்தனையும் திருவிளையாட்டு. இந்த மீனாட்சி கல்யாணமே ஒரு திருவிளையாடல் தான். அதை தொடர்ந்து வர அந்த குண்டோதரனுக்கு அன்னம் விடுறதுங்கிறது அது ஒரு திருவிளையாடல். எல்லாமே உங்க விளையாட்டு தானே, போர் விளையாடாதீங்கோ. அவனுக்கு பசிக்கிறதுங்கிறான், அந்த பசியை நீங்க தான் போக்கி அருள வேண்டும் என்று தேவியே வேண்டினாளா. உடனே என்ன பண்ணினார், அன்னபூர்ணேஸ்வரிக்கு ஒரு கட்டளை இட்டார். பூமி பிளந்ததாம், தயிர் சாதம் பொங்கி வந்தது, வாரி வாரி உண்டான், பசி நீங்கியது. இத்தனை பதார்த்தங்கள் உணவாக உட்கொண்டிருக்கான், தாகம் இருக்காதா? ரொம்ப தாகம் எடுக்கிறது. அங்கிருந்த நீர் நிலைகள் அத்தனையிலையும் இருந்த ஜலத்தையெல்லாம் பருகிவிட்டானான். தாகம் தணியல, எல்லா இடத்துக்கும் போனான். எல்லா இடத்துலையும் எங்க ஜலம் அதிகமா இருக்கோ அங்க குடிச்சா தாகம் தணியும்னு நினைச்சான். அப்புறமா தான் ஞாபகம் வந்துதான், ஆஹா, தேடி தேடி எங்கெங்கயோ போனோம், எந்தெந்த நீர்நிலையிலயும் இருக்கிற ஜலத்தெல்லாமும் குடிச்சு ஜலமே இல்லை ஊர்ல, தண்ணி கஷ்டமே வந்துடுத்து இவனால. ஆனாலும் நமக்கு தாகம் தணியலையே. முதல்லயே நமக்கு ஞாபகம் வந்திருக்க வேண்டாமா, நதிசூடிய பரமனாச்சே, கங்காதரா தலையிலேயே நதியை வச்சிருக்கேளே, எனக்கு தாகம் எடுக்கிறது, என் தாகத்தை தீர்த்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணார். குண்டோதரனுடைய பிரார்த்தனையை கேட்டு பரமேஸ்வரனும் கங்கையை பார்த்து, அம்மா குழந்தை ரொம்ப தாகத்துல தவிக்கிறான், வேகமாவா, அவளுக்கு வேதவதினு பேர், இந்த வேதவதியான கங்கையை கூப்பிடுறாராம், வேகமாவா, குழந்தை தாகத்துல தவிக்கிறான்னு சொன்ன உடனே

0: வேகமாவா வேகமாவான்னு கூப்பிடுறார். இறைவனுடைய ஆணை இல்லையா, வேகமா வராளாம். அப்படி அந்த சடாமுடியில இருந்து வேகமா வந்தா, குண்டோதரா கங்க வேகமா வரா, பை கை அப்படின்னாராம். அப்படி கைய வச்சு பிடி, கங்கையை பிடிச்சு நீ அருந்த வேண்டாமா குடிக்க வேண்டாமா, பை கைனார். அத இப்படி வைக்கிறதுக்கு பதிலா தூண அணைக்கிற மாதிரி கை வச்சானா. அதனால்தான் அந்த கங்கையா பாண்டிய நாட்டுக்கு வந்தவள் தான் அந்த இறைவன் வை கைன்னு சொன்னதுனால தான் அந்த பேர் வைகைங்கிற பேர். அதுவும் ரொம்ப சிவபக்தி உடைய நதியா. ஒரு புலவர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த வைகை மட்டும் கடல்ல கலக்க மாட்டாளாம். ஏன் கலக்கலன்னு வைகையே கேட்டார். நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் சேராத வைகைன்னு அதனுடைய பெருமையை சொல்லுவா. பரமேஸ்வரனுக்கு விஷத்தை கொடுத்ததே இந்த சமுத்திரம், அதுல என்ன நான் போய் கலக்கிறதுன்னு அந்த வைகைக்கு அவ்வளவு சிவபக்தியாம். சிவ ராஜதானியாக விளங்குவது மதுரா கஷேத்திரம். சிவ தம்பதிகளுடைய இந்த அற்புத சரித்திரத்தை கேட்போர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் சொல்ல வைத்தவர்களுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கிருபா கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இதோடு மீனாட்சி கல்யாண சரித்திரத்தை அடியேன் பூர்த்தி செய்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.
1: இதுவரை மீனாட்சி திருக்கல்யாணம் இசை பேரூரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் ஆர். புவனேஸ்வரி அவர்கள். தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில இந்தி செய்தி தொகுப்புகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: Good afternoon. This is Akashvani and I'm Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi dedicates India's first greenfield integrated refinery cum petrochemical complex in Balotra, Rajasthan. Also inaugurates new terminal building of Jodhpur Airport. Home Ministry designates 23 Pakistan-based individuals as terrorists under UAPA. Centre issues notice to Telegram messaging app over widespread piracy reports. Asked to submit report within 15 days. Bilateral investment agreement between India and Israel comes into force today. IMD says southwest monsoon to further advance into parts of Gujarat, Haryana, Punjab and Rajasthan during the next 4 days. And in men's cricket, India to face host England in second T20 international in Manchester this evening. And now the news in detail. Prime Minister Narendra Modi dedicated, inaugurated and laid the foundation stone for development projects worth approximately 1.06 lakh crore rupees at Balotra, Rajasthan. These projects spanned multiple sectors including petrochemicals, urban transport, railways, roads, renewable energy and power transmission. The Prime Minister dedicated India's first greenfield integrated refinery cum petrochemical complex to the nation at Pachpadra in Balotra, marking a landmark achievement in the country's energy and petrochemical sector. Speaking on the occasion, Mr. Modi said this refinery will provide employment to thousands of young people.
3: Aaj is refinery ko desh ko samarpit kiya gaya hai. Ye refinery yahan hazaron logon ke rozgar ka madhyam banegi. Main Rajasthan ke yuvaon ko is refinery ki vishesh taur par badhai deta hu. Aaj ka din sakshi hai ki BJP sarkaren pariyojanaon ko sirf shilanyas करके नहीं छोड़ती है, बल्कि हम उन परियोजनाओं को पूरा करने के लिए भी दिन रात एक कर देते हैं.
2: Prime Minister Modi also laid the foundation stone for Phase 2 of the Jaipur Metro Rail project, which has a total cost of over 13,000 crore rupees. Under Phase 2, a 41-kilometer north-south metro corridor will be developed from Prahladpura to Todimur, connecting the industrial and residential areas of Sitapura and Vishwakarma industrial area through 36 stations. We now take you live to the Prime Minister's address in Balotra.
3: यही बीजेपी और कांग्रेस में एक बहुत बड़ा अंतर है साथियों. राजस्थान

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மது பாலகிருஷ்ணன், ஆஷா போன்ஸ்லே பாடியுள்ள பாடல் படம் சந்திரமுகி.

0: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
1: வானொலியின் வழி உங்கள் இதயங்களை தொடும் இனிமையான திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெயில் படத்திற்காக கார்த்திக் சின்மயி பாடியுள்ள பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேரம் 2:41:25. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜெயதேவ் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல் படம் திஷ்யூம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: நிகழ்ச்சி நிறைவாக அரண் படத்திற்காக கார்த்திக் ஆஷா மேனன் பாடியுள்ள பாடல்.

0: മറക്കാതെ കേൾക്കുക എല്ലാ ശനിയാഴ്ചയും രാവിലെ 8:45 സംഗീത സരണി.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி 100.1 சென்னை FM கோல்டில் இனி தொடர்வது தேநீர் நேரம். அதற்கு முன்
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
3: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நேர்கள் கேட்கலாம் அரங்கிசை. நிகழ்ச்சியில் ஆர். ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். எஸ். ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கட்டம். நேர நம்மிதி ராகம் சக்கரவாகம் ஆதிதாளம் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

அரங்கேச நிகழ்ச்சியில் ஆர் ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதகம், எஸ் ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கட்டம். சேஷசல நாயகம், வராளி ராகம், ரூபகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நேர்கள் இதுவரை ஆர் ஸ்ரீதர் அவர்களின் வயலினிஸை கேட்டீர்கள். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் அரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கடம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இந்தியில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பத்துக்கு ஜாதகமா சாதகமா நாடகம் எழுதியவர் சாயம் வி ராஜராமன் அவர்கள். 6:10 விஸ்லேஷான். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய இலக்கிய ஏடு. 10:10 விஸ்வதர்பன் டெல்லி அஞ்சல். 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 11:40 திரைகானம். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகும் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் இஷனாய் இசை, பங்கஜ் உதாஸ் அவர்கள் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், அபிராமா ஏ கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசை, மதுரை கே ரத்தினகிரி அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட் சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைக்கான, 9:00 இசை பெட்டகம். தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு, எம் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: அவர்களின் நாகஸ்வர இசை மதுரை கே ரத்தினகிரி அவர்கள் தவில் 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:25 திரை இசை, 7:30 ஆர் சவேரி டெல்லி அஞ்சல், 8:30 திரை காணம், 9 இசை பெட்டகம். தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு, எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும், 11:30 மல்லே பூதண்டா. தெலுங்கு நிகழ்ச்சி மயிலாப்பூர் கேசரி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 12:00 திரை காணும், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், எம் எஸ் பத்மா அவர்களின் பாட்டு, சி வி கிருஷ்ண சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 3:00 திரை காணும், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:20 தொடர்ந்து ரோஸ்கார் சமாச்சார் இடம்பெறும். 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை, சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கடம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திற இசை இடம்பெறும். 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வணிக வரி ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடன் நேர்முகம், 7:05 செய்தி கதவும், 8:10 திரை காணும், 9:30 அகில பாரத சித்திரம் ஹிந்தியில், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை காணும். இந்நாளை இடம்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648, 0442498648.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம் நிகழ்ச்சியின் துவக்கமாக 1000 பூக்கள் மலரட்டும் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைகானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:45 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 முதல் அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு உத்தரவிட்டுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோக நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள்

0: குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டக்காபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். மேகதாது அணையால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறினார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 89 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா இங்கிலாந்தை பந்து வீச பணித்தது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலின் பயன்கள் குறித்த செய்தியாளர் சந்திப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. முதலில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதன் பயன்கள் குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன், திரு அருண் இந்தியன் ஆயில் விற்பனையாளர் மற்றும் திரு கிருஷ்ணமூர்த்தி தொழில் முனைவோர் கூட்டாக இணைந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி.
2: எத்தனால் EBP எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் E20 20% கலந்த பெட்ரோல் இப்போது நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது. நமது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோலோட கன்சம்ஷன் நம்ம யூஸ் பண்றது 40 மில்லியன் மெட்ரிக் டன், அதாவது 4 கோடி மெட்ரிக் டன் நம்ம யூஸ் பண்றோம். இதனால நம்மளுக்கு அந்நிய செலவு ரொம்ப அதிகம். ஏன்னா முற்றிலும் நம்ம 85-90% நம்ம இம்போர்ட் பண்றோம் வெளிநாடுகளிலிருந்து. 20% நம்ம இந்த எத்தனால் கலந்ததுனால நம்மளுக்கு அந்நிய செலாவணி, அதாவது டாலர் மூலமா நம்ம வாங்குறோம் குரூட் ஆயில்ல, ஸோ அதில் நிறைய மிச்சம் தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனால் நமது விவசாயிகள் அவங்க இந்த கரும்பு சாறு பிரதானமாக அதிலிருந்து தயாரிக்கிறாங்க. அது மூலமாகவும் நமது விவசாயிகள் பயனடைகிறார்கள். இந்த E20 நவம்பர்லேருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏப்ரல்லேருந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2-வீலர் 4-வீலர் எல்லாரும் வச்சிருக்கோம். அதில் நம்ம யூஸ் பண்றது நல்ல ஒரு பயன் இருக்கு. அதனால சுற்றுச்சூழலுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு. 30%லேருந்து 50% வரலாம் நம்மளுக்கு மாசு அது கட்டுப்படுறது எரிபொருள் மூலமா. அது மட்டும் இல்லாமல் என்ஜின்

0: பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பிக்கப்பா இருக்கு, ஆக்டன் அதிகமா இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல்லாம் முன்னாடி 87% இருந்தது, ரான் கடைசி ஒரு 7-8 வருஷமா 10 வருஷமா 91 ஆக்டன். இப்போ இந்த எத்தனால் கலந்த அப்புறம் எபவ் 95 வருது நம்மளுக்கு ரிசர்ச் ஆக்டன் நம்பர். அது ஒரு பெட்ரோலுக்கு ஒரு முக்கியமான ஒரு தரமான ஒரு குறியீடு அது. அது மூலமா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் நம்ம என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல சீரோட்டமா இருக்கும். அது ஒரு பெனிஃபிட், சுற்றுச்சூழல் பெனிஃபிட், ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு அந்நிய செலாவணிகள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு சேவ் ஆகுது நம்மளுக்கு இந்திய நாட்டுக்கு. நாலாவது விவசாயிகளும் இதன் மூலம் பயனடைகிறார்கள்.
1: லாஸ்ட் இயர்ல இருந்து நாங்க E20 சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் வந்தது கிடையாது. எவ்ரிடே எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கஸ்டமர்ஸ் வராங்க, ஃபுட்ஃபால்ஸ் வருது. டுடே வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸோ எதுவுமே வந்தது கிடையாது. எமிஷன்ஸ் கம்மியா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் E20 பொறுத்தவரைக்கும்.
2: நான் வந்து போன வருஷம் நவம்பர்ல இருந்து இந்த எத்தனால் மிக்ஸ் பெட்ரோல் யூஸ் பண்றேன். சில பேர் பொருளி கலப்பி விட்ட மாதிரி என்ஜின் இதழுது, உள்ள துரு பிடிச்சிடுது, ஜெர்க்கிங் அடிக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த எத்தனால் மிக்ஸ்ன்றது வந்து எதுவும் இந்தியாவில் தான் நம்ம பண்ணுறோன்னு இல்லை, சவுத் அமெரிக்காவில், அமெரிக்காவில், யூரோப்பில், ஏஷியாவில் எல்லா நாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரேசில் நாட்டில் 100% எத்தனாலுக்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. E5, E10, E15, E20, E35, E40 வேரியஸ் மிக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரேசிலில் E40 எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த எத்தனால் மிக்ஸ்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி குட் பிகினிங். இந்தியாவில் வந்து 20%ல தான் வந்திருக்கோம், இன்னும் 20-40 ஆகும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எஃபிஷியன்சி, ஈகாலஜி, சுற்றுப்புற சூழல் இல்லாமல் விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லது. கரும்பு மாத்திரம் கிடையாது, இது மெய்ஸ்லேருந்து எடுக்கலாம், வேற கிரெயின்ஸ்லேருந்து எடுக்கலாம். எத்தனால்ன்றது வந்து ஒரு வகையான ஆல்கஹால், அது வந்து வேரியஸ் கிரெயின்ஸில் எடுக்கலாம். இது ஒரு நல்ல தொடக்கம் நாட்டுக்கு. ஆக்சுவலி இது லேட்டு, இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்திருக்க வேண்டும்.
0: 40 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலோட கன்சம்ஷன் ஆவரேஜா பெர் இயருங்க. அந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கு. 1-2 லட்சம் கோடிகள் இதனால நம்மளுக்கு பெனிஃபிட். நம்ம அந்நிய செலாவணியில் நம்மளோட அவுட்கோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமா வாங்குறதுக்கு நம்ம செலவு அதிகமா இருக்கு. அதுல இது வந்து நம்ம உள்நாட்டிலே இது வந்து தயாரிக்கிறதுனால சேமிப்பு வந்து 20% சேமிப்பு. நீங்க ரூபாய் மதிப்பு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி இருக்கு. டிக்ரீஸ் இன் பிரைசஸ் சார், அந்த இதனால ஒண்ணும் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம உலக சந்தைக்கு மதிப்பு ஏற்ற மாதிரி தான், கச்சா எண்ணெயோட விலைக்கு அதுக்கேற்ற மாதிரி நிர்ணயிக்கப்படுறாங்க. இது வந்து ஆயில் கம்பெனிஸ் அவங்க நிர்ணயிக்கப்படுறாங்க. இதை நம்ம குறைக்கணும்னு தான் பாக்குறதுனால தான் நம்ம இந்த 20%. பிரேசில் நாட்டிலலாம் 30% போட்டிருக்கு. ஈவன் யூகே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15% எத்தனால் பிளண்டட் முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து. ஸோ தென் நம்ம இன்னும் நிறைய இப்போ இவிலையும் பண்ணிட்டு வரோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டிபெண்டன்சி ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம சேவிங் பார்க்க தேசத்துக்கு நம்ம இந்திய நாடுகள் போகும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்நிய செலவானே மிச்சம். அதனால உங்களுக்கு விவசாயிகள் மெயினாக இதில் பயன்படுறாங்க. அந்த 20% அந்த எத்தனால் வாங்குறது வந்து விவசாயிகள் மூலமா நம்ம வாங்குறோம். ஸோ அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கு. சந்தையை நிர்ணயம் எப்படி என்ன விலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிட்டர் எத்தனாலுக்கு தண்ணி அளவு வந்து பயன்படுத்துறது வந்து 3-5 லிட்டர் தான். டீசல்ல இது கலக்க முடியாதுங்க அதுக்கான. ஆனா வேற முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. பயோ டீசல் சொல்லிட்டு தாவரையில இருந்து பண்ணிட்டு அது ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. பிரைவேட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. பட் மாஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி போகும் போது கொஞ்சம் ஒரு சில வருடங்கள் பிடிக்கலாம்.
2: எனி டிஸ்கவரி, எனி இன்வென்ஷன் ஹாஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். பிகினிங்ல எதுவுமே த பெஸ்டா வரவே வராது. ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி போவாங்க. இது வந்து ஒரு பிகினிங்கா தான் பார்க்கணும். நம்மளுடைய விவசாயிகளுக்கு தகுந்த வருமானம் கிடையாது. அவங்களுக்கு சுற்றுப்புற சூழல், காற்று மாசு பெரிய ப்ராப்ளம். அது
0: எத்தனால் வந்து பெட்ரோல்ல கலந்தாலும் பெட்ரோலோட அத்தோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். ஒரு ஸ்மெல்லையோ சரி அது ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதனால எந்த பூச்சி போட்டு நீங்க அந்த எறும்பு இருந்தாலும் வராது. எத்தனால் வந்து இது முன்னாடி கூட இருந்தது, நம்மள 10% இருந்தது. இப்பதான் 20% ஆக்கணும். இது 10% 2-3 வருஷம் மேலேயே இருந்து.
2: இந்த எத்தனால் வந்து ஒரு விதமான ஆல்கஹால். இதை வந்து மொலாசஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, சக்கரை ஆலையில வந்த ஒரு பை ப்ராடக்ட், அதுல இருந்து எடுக்கிறாங்க. அது ஒண்ணு மாத்திரம் கிடையாது, இது சோளத்துல இருந்து எடுக்கிறாங்க, நிறைய கிரெயின்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, சில வெஜிடபிள்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. சோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அது
0: இன்னும் மேலும் உயராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனாலும் ஒரு காரணம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கும். நானும் 10 வருஷமா வச்சுட்டு இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பப்ளிக் செக்டர் ஆயில் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 3 ஆயில் கம்பெனியும் மெஜாரிட்டி இன்னைக்கு வந்து நம்ம தேசத்துல 90-95% அவங்க தான் சேல்ஸ் பண்றாங்க. மற்ற துறைகள்ல தனியார் மயம் வந்தாலும் நமது பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த விதத்துல நல்ல ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்கு. பொது அதே மாதிரி இந்தியன் ஆயிலும் மற்ற பாரத் பெட்ரோலும் இந்துஸ்தான் பெட்ரோலும். ஸோ உங்களுக்கு தரமான பெட்ரோல் ஐஎஸ் இது பிரகாரம் என்ன ISA ஸ்பெசிபிகேஷன்ஸ், ஈவன் எத்தனாலையும் அதுக்கும் ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். பெட்ரோல் எவ்வளவு கலக்கணும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி இது வந்து இந்த E20 பெட்ரோல் வந்து இப்ப விற்பனை ஆயிட்டு இருக்கு, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் உங்களுக்கு. ஸோ அந்த தேவைக்குள்ள உங்களுக்கு அந்த எந்த ஒரு அச்சமும் வேண்டாம்.

0: நம்ம பெட்ரோலோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் நாலாவது இடத்துல இருக்கும், மூணாவது ஆறு நாலாவது இடத்துல. அதுவும் சென்னை வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் மூணு சிட்டிஸ்ல இருக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில். சென்னை வந்து நம்பர் ஒன்னு, பெங்களூர் ரெண்டு இருக்கும்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
2: நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த துல்லியமான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தில்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கான தனது கணக்கெடுப்பு படிவத்தை இன்று புதுதில்லியில் உள்ள துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில் பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் இத்தகைய கணக்கெடுப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் அனைவரும் தங்களின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும், இதன் மூலமே நாட்டின் தேர்தல் முறையை நம்பகமானதாகவும் துல்லியமானதாகவும் மாற்ற முடியும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியா இஸ்ரேல் இடையேயான பரஸ்பர முதலீட்டு ஒப்பந்தம் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளது. சர்வதேச முதலீட்டு சட்டத்தின் நவீன கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், இது முதலீட்டாளர்களுக்கும் அவர்களின் முதலீடுகளுக்கும் வலுவான பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் கிராமப்புற சுய உதவிக் குழுக்கள் மற்றும் அவற்றின் கூட்டமைப்புகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதற்காக லோகோஸ் என்ற அதிநவீன இணைய மற்றும் மொபைல் செயலி தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அதிநவீன டிஜிட்டல் திட்டம் நாட்டின் 34 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வெற்றிகரமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாட்டின் குக்கிராமங்கள் வரை டிஜிட்டல் மயமாக்கலை உறுதி செய்யும் நோக்கில் 5,92,000 கிராமங்கள் இத்திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த தளம் சுய உதவி குழுக்களின் அமைப்பிற்குள் ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பண பரிவர்த்தனைகளை துல்லியமாக டிஜிட்டல் முறையில் கையாள்வதாக தெரிவித்துள்ளது.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: of the government to convene the monsoon session of Parliament from 20th of July. Industry experts have said that ethanol blending program has not been introduced overnight but has been implemented through a measured step-by-step and scientifically driven process. Addressing a press conference in New Delhi, former chairman and managing director of Engineers India Limited, Vartika Shukla said that ethanol blending program was placed in the public domain for structured discussions and stakeholder consultations in 2018. She added that the initiative is backed by scientific evidence, extensive testing by automobile manufacturers, the Automotive Research Association of India and the Society of Indian Automobile Manufacturers. Heavy rainfall continued to lash several parts of Maharashtra today, disrupting normal life and keeping authorities on high alert. The downpour has affected the Konkan region, including Mumbai and its suburbs, Thane, Raigad and Palghar, as well as eastern Maharashtra districts, including Gondia and Bhandara, besides parts of Dhule, Nashik and Pune. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall across these regions until 6th of July and warned of the possibility of flash floods along the Konkan coast and in parts of central Maharashtra. Chief Minister Devendra Fadnavis said citizens in vulnerable areas have been receiving weather alerts every 3 hours since Friday and urged them to plan their travel accordingly. He said the National Disaster Response Force, NDRF, State Disaster Response Force, SDRF, and disaster management teams are on alert and closely monitoring the situation. In men's cricket, India won the toss and elected to bat first against hosts England in the second T20 international of the five-match series. India were 133 for 3 in 13.4 overs at Old Trafford in Manchester when reports last came in. For India, 15-year-old batting prodigy Vaibhav Suryavanshi created history by becoming the youngest player to make his international debut for the country. And that's the end of this news bulletin.
1: நேரம் 8:10 ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட்.
2: ஜாதகமா சாதகமா நாடகம் எழுதியவர் சாயம் வே ராஜாராமன் அவர்கள். நடித்தவர்கள் ராஜா அப்பாஸ்வாமி, ஹேமமாலினி, கே கே சுவாமி, கல்யாண்ஜி, ரம்யா, ஜி கோமலா ஆகியோர். அமைப்பு கலையன்பன். ஜாதகமா சாதகமா நாடகம்.
3: நாம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் சுகந்திய காணும். இவளுக்காக காத்திருந்தே எனக்கு வயசாயிரும் போல இருக்கே.
4: ஹலோ பாஸ்கர், சாரி நீங்க எப்ப வந்தீங்க?
3: நான் வந்து 30 வருஷம் ஆச்சு.
4: நீங்க இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேக்கல, இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டேன்.
3: 3/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா?
4: இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா எழுந்துச்சு வீட்டுக்கு போயிருப்பீங்களா?
3: வேற ஒரு பெண்ணை இங்கேயே செட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். முன்னாடியே எழுந்து சூடா டீய போட்டுட்டு உன்ன கூப்பிடுவேன்.
4: நானே பதட்டத்தோட வந்திருக்கேன். என்ன ஏது நீ கேட்காம விளையாடுறீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்கு இது?
3: ஆமாமா, மேட்ச் விளையாடுறேன். கூடவே மேட்ச் ஃபிக்ஸிங், ஸ்பாட் ஃபிக்ஸிங் எல்லாமும் பண்ணுறேன். சரி சரி, ஏன் லேட்டுன்னு சொல்லு. அம்மா, உன் முகத்தை பார்த்தா பதட்டத்தில் இருக்கிற மாதிரியே தெரியலையே.
4: விளையாடாதீங்க, என் அப்பா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு.
3: அடி பாவி, என் வாழ்க்கையோடயே விளையாடிட்டியே.
4: நான் விளையாடிட்டேனா, என்ன சொல்கிறீங்க?
3: உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கல்யாண வயசில் ஒரு பெண்ணு இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே.
4: என்ன உளறீங்க?
3: உன்னோட அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதா சொன்னியே, அப்படின்னா உன்னோட பொண்ணுக்கு தானே வரம் தேடிட்டு இருக்காருன்னு அர்த்தம்.
4: அப்படியே உன்ன மண்டையில போட்டேன்னா? ஐயோ, ரொம்பதான் புத்திசாலித்தனமா பேசுறாராம். எங்க அப்பா எனக்கு வரம் தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது உடனே பண்ணுங்கன்னு பதபதச்சு ஓடி வந்து சொன்னா ஏதோ சொல்லிக்கிட்டு உடனே ஏதாவது செய்யுங்க.
3: உடனேயா? இங்க பக்கத்துல ஸ்வீட் கடை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையம்மா. இருந்தா உடனே நான் வாங்கி சாப்பிட்டுட்டு உனக்கும் வாங்கி கொடுக்கலாம். உடனே செய்ய முடியாதே?
4: ஐயோ, எனக்கு வர கோவத்துக்கு நான் கிளம்புறேன்.
3: கோவச்சுக்காத செல்லம், கோவச்சுக்காதடா, சும்மா தமாசுக்கு.
4: வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த செல்ல வெள்ளெல்லாம் எங்க போச்சுன்னு கேக்குறேன், இப்பதான் சொல்ல தோணிச்சா?
3: ஏண்டே, உன்னை காதலிக்காமலா உனக்காக 3/4 மணி நேரம் காத்து கிடந்தேன்? என்னை தாண்டி போன ஒரு பொண்ணை கூட நான் திரும்பியே பார்க்கல தெரியுமா? இத்தனைக்கும் அத்தனை பேரும் ரொம்ப

0: ரொம்ப அழகா இருந்தாங்க தெரியுமா?
1: பார்க்காமயே எப்படி அழகா இருக்காங்கன்னு
0: தெரியும்.
1: கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணையாவது ஏற எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் சங்கதி.
0: ஒரு தடவை செஞ்ச தப்ப மறுபடியும் செய்வேனம்மா, யோசிச்சு பாரு சுகந்தி.
1: இப்ப பீச்சுன்னு பார்க்காம ஒரே அற விட்டுடுவேன். ஏன், எனக்கு ஒரு குறைச்சு? சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. எனக்கு வீட்டுல வரம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க உடனே என் வீட்டுக்கு வந்து அப்பாவை பாருங்க.
0: வேற ஒரு பாவம் இருக்காளா வீட்டுல? அழகா இருப்பாளா?
1: ஏ ஒழுங்கா பேசுடா, பிச்சு விடுவேன் பிச்சு.
0: சரி சரி, உங்க அப்பாவை பார்த்து என்ன பண்ணணும்?
1: என்ன பண்ணணும்? உடனே நம்ம காதல பத்தி சொல்லணும்.
0: நீ சொல்ல கூடாதா?
1: ஐயோ, நினைச்சாலே உடனே நடுங்குதே.
0: காதலிக்கிறதுக்கு பயம் இல்ல, காதல சொல்றதுக்கு பயமா? அப்ப எதுக்காக காதலிச்ச?
1: அப்ப மட்டும் இல்ல, அப்பவும் காதலிக்கிறேன்.
0: ஐயோ, நீ உங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு ஆபீஸ் வரும்போது ஸ்வீட்டோட வா.
1: நான் சொன்னேன்னா ஸ்வீட்டோட இல்ல, கை கால எல்லாம் கட்டோட தான் வரணும்.
0: ஐயோ, ஏன் உங்க அப்பா என்ன பேட்ட ரவுடியா?
1: அப்படின்னு இல்ல, பயமா இருக்கு.
0: நான் மட்டும் உங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றது?
1: ஏன், நீங்க தான் தைரியசாலியாச்சே, நீங்க வந்து சொல்லுங்களே.
0: ஏன் சுகந்தி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சொல்லக்கூடாதா?
1: அப்புறம் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றதா சொல்ற மாதிரி ஆயிடும்.
0: நான் வந்து எப்படி?
1: நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடா செல்லம்.
0: நீ இல்லாம யாராலையுமே வாழ முடியாதுடா சுகு.
1: என்ன சொல்றீங்க?
0: இந்த டெண்டுல்கர் எல்லாம் கூட நீ ட்ரபுள்னு சில மேட்ச் விளையாடாம ரெஸ்ட் எடுப்பாரு, தெரியாதா?
1: மேல பேசினா அந்த முழங்கால் மேலேயே அடிப்பேன். உடனே வந்து எங்க அப்பா கிட்ட நம்ம காதலை சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்க போறீங்களா இல்லையா? இல்ல, நான் இப்ப பத்திரகாளியா மாறிடுவேன்.
0: அப்ப கூட நீ பத்திரமா தான் இருப்ப போல இருக்க. நான் தான் மாட்டேனுமா? சரி, என் தலையெழுத்து, வரேன், நாளைக்கே வரேன். ஆனா ஒண்ணு சொல்லும் போது நீயும் என் கூடவே இருக்கணும்.
1: அது மட்டும் முடியாதுடா செல்லம், நீங்க வரும்போது நான் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவேன்ப்பா.
0: ஆடி பாவி, ஏய் கிளம்பிட்டியா? சுகந்தி சுகு,
1: நாளைக்கு நான் ஆபீஸ் வந்துடுவேன், அப்பாவும் அம்மாவும் வீட்டுல இருப்பாங்க, வந்து மரியாதையா அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லுங்க, பாய்.
0: சுகந்தி சுகந்தி, ஏய் ஏய், போயிட்டாளா சார்? சார்,
2: யார் பாது, என்ன வேணும், நீ யாரு?
0: சார், நான் வந்து
3: யாரு, இது என்ன விஷயம்?
2: யாருன்னு தெரியல பார்வதி, யாருப்பா, என்ன விஷயமா வந்திருக்க?
0: வந்து
2: அதான் வந்துட்டேப்பா, விஷயத்தை சொல்லு.
0: வந்து
3: ஏன்பா, உனக்கு பேச வராதா? இந்த ஒரு வார்த்தை தான் பேச தெரியுமா?
0: அது என்னமா, வந்து ஏதாவது கொஞ்சம் குடிக்க கொடுத்தீங்கன்னா வந்த விஷயத்த தைரியமா சொல்லிடுவேன்.
2: ஏன்பா, ஏதாவது கொள்ளை அடிக்க வந்திருக்கியா? பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்க. ஒருவேளை படிச்ச கொள்ளக்காரனோ?
0: நீங்க கொள்ளக்காரங்களை பத்தி வேணா படிச்சிருக்கலாம், ஆனா நான் படிச்ச கொள்ளக்காரன் இல்ல சார். வந்து
2: பார்வதி, ஏதாவது ஜூஸ் குடு. வந்துக்கு மேல பயலுக்கு எதுவும் சொல்றானு பாக்கலாம். கீரல் பிழந்த ரெக்கார்டு மாதிரி வந்து வந்து வந்துன்னு அதுலயே இருக்கான்.
3: இங்க கொண்டு வரேன். எப்பா இந்த குடிச்சிட்டு விஷயத்த சொல்லு. நீல ரோஜா சீரியல் ஆரம்பிக்க போறான், நான் பார்க்க உட்காரணும். அதுக்கப்புறமா குடும்ப மலர்கள் இருக்கு, அள்ளிவாசம் இருக்கு, முள் சுவர்கள் இருக்கு, வரிசையா இருக்கு.
2: அப்படி போடு. ஏண்டி, சமையல் பண்ணிட்டியா இல்லையா? சீரியல் பேருங்க பூரா வரிசையா எடுக்கிறியே. நான் வேணா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்துடட்டுமா?
3: ஐயா, அதெல்லாம் வேணாங்க, அடுப்புல சாதம் வச்சாச்சு, ரசம் சுட்டாப்புலாம்
2: சுத்தம். ஏண்டி, தினம் தினம் அதேவா, என் நாக்கு செத்து போச்சுடி.
3: அப்பளத்தை எண்ணெயில பொரிக்கிறத விட சுட்டு சாப்பிட்டா நல்லதுங்க, ஆயுள குறைச்சு ஆயுள ஜாஸ்தி பண்ணிக்கலாம்ல.
2: எதுக மோனியோட பேசுற? இந்த காய்கறின்னு ஒண்ணு இருக்கு, என்னைக்காவது கண்ணில் காட்டக்கூடாதா? கேட்டா விலைவாசி விற்கிற விலையிலன்னு பேச ஆரம்பிப்ப. அதனாலதான் கடையில எல்லாம் கூட விலைவாசின்னு விலைய வாசிக்க முடியாம எல்லாரும் போர்டை மட்டும் பார்த்துட்டு போக சொல்றான். யாரால வாங்க முடியுது? சரி சரி, நீ இப்போவாவது சொல்லுப்பா, வந்த விஷயம் என்னன்னு.
0: நான் வந்து எங்க வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார்.
2: நல்ல விஷயம்தான். ஆனால் நான் கல்யாண தரகர் இல்லைப்பா, நீ வீடு மாதிரி வந்துட்ட, கிளம்பு.
3: அதானே, இதுக்காகவா இங்கே வந்து இவ்வளோ நேரம் வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன்.

0: ஆண்டி, இது அந்த விஷயமா தான் ஒரு விஷயம் சொல்லணும்.
1: இந்தாப்பா, டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் விஷயத்தை சொல்லு. இதுக்கு மேலே பொறுமை இல்லை. ஆ ஆ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.
0: சுகந்தி.
1: சுகந்தி என் பெண்ணா உனக்கு தெரியுமா?
0: சுகந்தி உங்கள் பெண்ணா சார்?
2: சுகந்தி தெரியுமாப்பா, எப்படி தெரியும்?
0: தெரியாத ஆண்டி.
1: சுகந்தி எங்கள் பொண்ணுதாங்கிறது தெரியாதா?
0: சுகந்திவே யாருன்னு தெரியாது சார்.
2: பின்ன எதுக்கு சுகந்தின்னு சொன்ன?
0: சொன்னா ஐயோ,
1: ஏய் மரியாதை சொல்லு. சுகந்தின்னு சொன்னியே, என்ன விஷயம்
0: சார்? எனக்கு எல்லாம் பயம். சுகந்தி என்றாலும் பயம், உங்களை பார்த்தாலும் பயம், ஆன்ட்டியை பார்த்தாலும் பயம், மொத்தத்தில் பயமாக இருக்குது சார். பயம் பயம்.
1: ஏய் ஏய் ஏய் ஏய், நானா இருக்கிறதுனால பொறுமையா இருக்கேன். கிளம்புப்பா, ஏதோ கிறுக்கன்னு நினைக்கிறேன்.
0: என்ன சார் இது? முதல்ல கொள்ளக்காரன் நீங்க, இப்ப என்னடா கிறுக்குன்றீங்க? விஷயமே வேற சார்.
2: தம்பி, சுகந்திக்கு வந்த குறையரை கொண்டு வந்தப்ப தொலைச்சிட்டியா? குறியிருக்காருண்ணா?
0: இது நான் சொல்ல வந்ததை சொல்லித்தான் ஆகணும். சொல்லிடுறேன் சார். என் பேர் பாஸ்கர் சார். நான் சுகந்திய லவ் பண்றேன் சார், விரும்புறேன் சார், காதலிக்கிறேன் சார்.
1: விரும்புற, லவ் பண்ற, காதலிக்கிற, இவ்வளவும் செய்யறியா நீ? நீ சுகந்தின்னு சொல்லிக்கிட்டு தயங்கன போவ, மைல்டா ஒரு டவுட் ஆனையா? ஏய் கிளம்பு கிளம்பு.
0: ஏன் சார்?
1: எனக்கு காதல்னாலே பிடிக்காது.
0: நாலு காதல் இல்ல சார், ஒரே காதல். சுகந்திய மட்டும்தான் நான் காதலிக்கிறேன்.
2: அவ உன்னை காதலிக்கிறாளா?
0: நிச்சயமா, உயிருக்கு உயிரா ஆண்டி.
1: ஏண்டி என்னமோ கல்யாண தயார் மாதிரி இல்ல கேட்டுக்கிட்டு இருக்க? நீ கிளம்புப்பா, நான் என் முடிவை சொல்லிட்டேன்.
0: சார், நாங்க ரெண்டு பேரும் மனசார விரும்புறோம் சார். எங்க காதல்?
1: அது என்னப்பா மனசு ஆடுறது? சூடாவே இருக்கட்டும். நீ இப்ப கிளம்பு
0: சார். சுகந்தி இல்லைன்னா என்னால?
1: இத ஒரு டயலாகா வச்சுக்குங்க. காதலிக்கிற எல்லாரோட பஞ்சு டயலாக் ஆயுது. ஆமா, நீ என்னவா இருக்க?
0: ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல அக்கௌண்டா இருக்கேன் சார்.
1: நடைய கட்டு. நீ முதல்ல நடைய கட்டு. சுகந்தி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீஸரா இருக்கா? அவளை ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நீ கிளம்பு
0: சார். நான் சொல்றது,
1: உங்க பதவி பொருந்தலைங்கிறத நான் கண்டுக்கலனாலும், இந்த ஜாதகம் அது பொருந்தலைனா, என் பெண்ணுக்கு ஒரு மல்டி கோட்டீஸ்வரன் வரம் வந்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜாதகம் பொருந்தணும் பொருந்தணும், பொருந்தியே ஆகணும். இப்ப நீ கிளம்பு
0: சார். சுகந்தி இல்லாம
1: இத பாருப்பா. உன் பேர் என்ன சொன்ன? பாஸ்கர் இல்ல? இத பாருப்பா பாஸ்கர். பார்வதி சீரியல் பார்க்க உட்காந்துட்டா. இத பாருப்பா, இனிமே நீ கரடியா கத்துனாலும் அவ காதல விழாது. சாப்பிட உட்கார போறன்னா அவகிட்ட சாதம் போடு, ரசம் விடுன்னு 10,000 தடவை கத்தி கத்தி ஒவ்வொன்னையும் கேட்டு சாப்பிடுறதுலதான் என் கவனம் பூரா இருக்கும். பசி வேற. நீ என்ன பண்ற? நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்ப நீ கிளம்பு
0: சார். சார் சார், இவரும் அம்போன் நம்மளை விட்டுட்டு
3: போயிட்டாரு. என்ன பாஸ்கராச்சு? என் வீட்டுக்கு போய் விஷயத்த சொன்னீங்களா? என்ன நடந்தது?
0: இன்னும் என்ன நடக்கணும்? உத ஒண்ணுதான் கிடைக்கல, விட்டா அதையும் கொடுத்துட்டாங்க போல இருக்கு.
3: என்ன தருமி மாதிரி பேசுறீங்க?
0: உங்க அப்பா சரியான உரிமை.
3: என்ன உரிமையா?
0: ஆமா, புலி மாதிரி இல்ல உருமுறா. ஆபீசர் பொண்ணுக்கு அக்கௌண்ட கல்யாணம் பண்ணி தர மாட்டாராம்.
3: ஐயோ, அப்படியா சொன்னாரு?
0: என்ன தருமின்னு, நீ சிவபெருமான் மாதிரி போய் உங்க அப்பா ஒரு வழி பண்ண போறியா?
3: ஐயோ, அவர்கிட்ட நானும் எதிர்த்து பேச மாட்டேன்ப்பா.
0: ஏன், நான் இங்க வர்றதுக்குள்ள உங்க அப்பா உனக்கு போன் பண்ணி சொல்லலையா?
3: சீரியல் பார்க்க உட்காந்துருப்பாங்களோ என்னமோ, பார்த்து முடிச்ச அப்புறம் போன் பண்ணுவாங்களா இருக்கும். இப்ப என்ன பண்றது?
0: நீ சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் அவர்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி சம்மதம் வாங்குற.
3: ஐயோ, எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்க தான் ஏதாவது பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு வழி பண்ணணும். ஆபீசர் கூப்பிடுறாரு, நான் வரேன்.
0: சுகந்தி சுகந்தி சுகந்தி.
3: நேத்திக்கு வீட்டுக்கு போனதோ என் அப்பா விலாவரியா எல்லா விஷயத்தையும் சொன்னாரு பாஸ்கர்.
0: என்ன சொன்னாரு?
3: 1000 தடவை வந்து வந்து நீங்களாமே வேர் வேலை உங்க சட்டை நினைஞ்சு கொள்ளக்காரன் இருக்க கொரியர்காரன் எல்லாம்
0: சொன்னாருவேன். ஒழுங்க விஷயத்த சொல்லு.
3: ஆமா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்னு நீங்க சொல்லலையா அவர்கிட்ட?
0: அத சொல்லலையா பயத்துல?
3: என்னவோ தைரியசாலி அது. நீங்க
0: பயத்துல இல்ல.

0: அம்மா, சமயத்தில் மறந்துடுறோம் இல்லையா, அதனால சொல்லலை.
1: சும்மா சமாளிக்காதீங்க.
0: நீ அவர்கிட்ட விஷயத்த சொல்றதுக்கே நடுங்குற, என்ன மட்டும் சொல்ல சொல்றியா?
1: விஷயத்த சொல்றதா? விஷத்தை சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பயம்ப்பா.
0: அதுவா முக்கியம்? அவர் தான் காதலை வெறுக்கிறவர். அதுவும் இல்லாம நீ என்னை விட பெரிய போஸ்ட்ல இருக்கவன்னு வேற சொல்லிட்டாரு. சரி, அவர் அப்படி சொன்னதும் நீ என்ன சொல்லிருக்கணும்? நாங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம்ல சொல்லிருக்கணும்.
1: ஐயோ பயம்ப்பா, என் பயத்துக்கு உதவி செய்ய நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணிட்டீங்களே.
0: என்ன சொல்ற நீ?
1: நீங்க தான், நீங்க என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றதா சொல்லல இல்லையா? அதை யூஸ் பண்ணி தான்.
0: அதை யூஸ் பண்ணி
1: நீங்க யாருனே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன்.
0: அடி பாவி, உனக்காக உங்க அப்பா கிட்ட போய் காதல சொல்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி எல்லாம் ஆடுன துரோகி. அப்ப நீ என்ன மறந்துடு.
1: அப்ப நம்ம காதல்?
0: நீ வாய திறக்கவே பயப்படுற, நான் மட்டும் போராடணுமா? போடி, குட் பை.
1: பாஸ்கர் பிளீஸ், பயத்தினால அப்படி பண்ணிட்டேன். மத்தபடி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.
0: என்னால மட்டும் முடியுமா சுகந்தி? நீ ஒரேடியா பயந்தா எப்படி? என் வீட்டில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, உன் வீட்டில் தான் ப்ராப்ளம். இப்போ என்ன செய்யலாம் சொல்லு.
1: ஐயோ அப்பா ஃபோனில். ஹலோ அப்பா, ஏன் லேட்டா? ஒரு ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கேன்ப்பா. கூட ஒர்க் பண்ணுறவ, அவள் ஹஸ்பண்டு ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறாராம். அதான் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதும் உட்காந்து என்ன செய்யறதுன்னு கேட்டா சொல்லிகிட்ருக்கேன். இதோ கிளம்பி வந்துடுறேன்ப்பா.
0: என்னவா
1: ஏன் லேட்டுன்னு கேட்குறாரு. நான் கிளம்புறேன், இனி வீட்டுக்கு லேட்டாக போனால் சந்தேகப்படுவார். நாளையிலிருந்து சாயங்காலம் மீட் பண்ண முடியுமான்னு தோணலை. ஏதாவது பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் எனக்கு வேணும் பாஸ்கர். நான் வரேன், பாய்.
0: சுகந்தி சுகந்தி சுகந்தி.
2: நமஸ்காரம்ண்ணா. சௌக்கியமா?
3: நமஸ்காரம் நமஸ்காரம். பாப்பா தண்டபாணி, என்னப்பா நான் சொன்ன வேலை என்ன ஆச்சு? சுகந்திக்கு நல்ல வரன் பார்க்க சொன்ன செஞ்சியா?
2: நீங்க சொல்லி செய்யாம இருப்பேனா? உங்களுக்காக ஸ்பெஷல்லா நல்ல ஜாதகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சூப்பர் ஜாதகம் ஒண்ணு கிடைச்சிருக்கு, நேத்திக்கு தான் வந்தது. நானும் அநேக ஜோடிகளுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் நடத்தி வச்சிருக்கேன். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாதிரி ரெண்டு ஜாதகங்கள் பொருந்துறத நான் என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்லனா.
3: என்ன சொல்ற தண்டபாணி?
2: சுகந்தி ஜாதகமும் அந்த பையன் ஜாதகமும் அப்படி பொருந்தி இருக்குனா. ஜாதகம் கிடைச்ச உடனே பொருத்தம் இருக்கான்னு பார்த்துவேன், தகச்சு போயிட்டேன். நானே ஜாதகம் பொருத்தம் பார்ப்பேன், டூ இன் ஒன்னு தான். உங்களுக்கு தெரியுமா என்ன?
3: தெரியும் தெரியும்.
2: ரெண்டு ஜாதகமும் சூப்பரோ சூப்பரா பொருந்தி இருக்கு.
3: ரொம்ப சந்தோஷம். பையன் பேர் என்ன, என்ன பண்றான்?
2: பையன் பேரு பாஸ்கர், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறதா ஜாதகத்தோட கூட டீடைல் கொடுத்திருக்கா.
3: இங்கேயும் ஒரு பாஸ்கரா?
2: இங்கேயும் ஒரு கங்கைன்னு தானே படம் வந்தது, இங்கேயும் ஒரு பாஸ்கர்னு சொல்லல. ஏன்னா
3: அது ஒரு கதைப்பா. சரி சரி, அப்ப இந்த இடத்தையே பாத்துடலாங்கிறியா தண்டபாணி?
4: அடே தண்டபாணி சாரா, வாங்க வாங்க, என்ன விஷயம்?
3: பார்வதி, நம்ம சுகந்திக்கு ஒரு சூப்பர் ஜாதக பொருத்தம் பாத்துருக்காரா நம்ம தண்டபாணி. அதத்தான் இப்ப கொண்டு வந்திருக்காரு.
4: தண்டபாணியா கொக்கா?
2: போங்க மாமி, நானே குள்ளமா இருக்கேன்னு கவலைப்பட்டு இருக்கேன், நீங்க வேற கொக்குங்கிறேன்.
3: அப்ப தண்டபாணியா வாத்தா, இது சரியா?
2: வாத்து இல்லனா வாக்கு, அவ்வளவு சுத்தமான வாக்குன்னு சொல்லுங்க.
3: சரி சரி, இந்த இடத்தையே பாக்கலாங்கறியா தண்டபாணி?
2: பாக்குறது என்னன்னா, கெட்டி கெட்டி கெட்டி மேளம் கொட்டிடுங்க. இந்த மாதிரி இந்த ஜாதக பொருத்தம் அமையவே அமையாதுன்னா.
4: அப்ப இன்னைக்கே அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள நம்ம சுகந்திய பொண்ணு பார்க்க வர சொல்லி சொல்லிட்டு வந்துடலாமா?
2: உடனே செய்யுங்கண்ணா. இந்த சம்பந்தம் நடந்தா தம்பதிகள் சகல சௌபாக்கியத்தோட சீரும் சிறப்புமா 100 வருஷம் வாழ்வாங்கிறது நிச்சயம். அதனால உடனே போய் ஆக வேண்டியதை பாருங்க.
4: ஆமா ஆமா, சமையல் கூட ரெடி பண்ணிட்டேன். சாதம் ரசம் சுட்டா அப்பளம் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பலாம் வாங்க.
3: ஐயோ, இன்னைக்கும் ரசம் சுட்டா அப்பளமா? பார்வதி சார், சார்
5: யார் அது?
3: உள்ள வரலாமா சார்?
5: வாங்க சார வாங்க. நீங்க யாருன்னு?
3: நான் தான் சுகந்தியோட அப்பா.
5: சுகந்தி யாரு?
3: எங்களோட மக.
5: உலகம் உருண்டன்னு தெரியும், பதிலும் அப்படியா? புரியற மாதிரி சொல்லுங்க சார். உள்ள வாங்க, முதல்ல உட்காருங்க.

0: உங்க பையன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கோம்.
1: எங்க பையன் மேல இத்தனை அக்கறை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களே, கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். ஆனா ஏன்னு தான் தெரியல.
0: ஏன்னா உங்க பையன் எங்க பொண்ணத்தானே கல்யாணம் பண்ணிக்க போறான்.
1: என்ன சொல்றீங்க?
2: இல்ல, உங்க பையன் ஜாதகம் எங்களுக்கு கிடைச்சது, எங்க பொண்ணு சுகந்தி ஜாதகத்தோட அது அப்படியே பொருந்தி இருக்கு.
1: எப்படி எப்படி?
0: பிரமாதமா பொருந்தி இருக்கு சார்.
3: யார் இவங்கெல்லாம்?
1: இவரோட பொண்ணு ஜாதகம் நம்ம பாஸ்கர் ஜாதகத்தோட நல்லா பொருந்தி இருக்கான். சம்பந்தம் பேச வந்திருக்கிறாரு.
3: உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன்
1: சார். அப்புறம் சொல்லுங்க.
0: அப்புறம் இல்ல சார், உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும்.
1: ஏன் சார் அவசரம்? எங்க பையன் உடனே அமெரிக்கா எல்லாம் போகல. உடனே ஒரே வாரத்துல கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு அவசரப்படுறதுக்கு?
0: இல்ல சார், எங்க ஜோசியர் சொல்லிட்டார் இந்த சம்பந்தத்தை விட வேண்டாம்னு. உடனே கல்யாணம் பண்ணிடலாம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
1: என்ன சார் அது, கோட்டீஸ்வரர் நிகழ்ச்சி மாதிரி பேசுறீங்க.
0: நிகழ்ச்சி மாதிரி இல்ல சார், உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோட்டீஸ்வரங்களா ஆயிடுவாங்களாம். ஜோசியர் சொல்லிட்டார், அவர் சொன்னபடியே நடக்கும். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே?
1: ஆட்சேபனை எதுவும் இல்ல சார். நாங்களும் பாஸ்கரனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்.
0: நீங்க ஜாதகம்
1: வேண்டாம் சார், வேண்டாம். நீங்க பார்த்தாலே போதும். இவ்வளவு சொல்றீங்க, நீங்க காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க.
2: உங்க பையன் இருந்தா பாத்துட்டு போயிடுறோமே. பாஸ்கரா,
0: எங்க ஒர்க் பண்றாரு உங்க பையன்?
1: ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல அக்கவுண்டன்டா இருக்கான்.
0: அக்கவுண்டன்டா? ஐயோ.
1: ஏன் சார், உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் தான் பிடிக்காதா?
0: அது இல்ல, அக்கவுண்டன்ட்னா.
1: அப்ப அக்கவுண்டன்ட்னா பிடிக்காதா? அது ஏன் சார்?
0: அது வந்து வந்து
4: என்ன விஷயம் சொல்லுங்க.
0: என்ன இவனா? அட கஷ்டமே.
1: இவன் தான் சார் என் பையன் பாஸ்கர். என்ன, இவனை பார்த்ததும் அப்படியே அமைதியாயிட்டீங்க?
0: அது வந்து என்னன்னா, அது வந்து
4: இவர் இன்னும் வந்தே முடிக்கலப்பா. எதுக்காக வந்திருக்காராம் சாரு?
1: அவரு பொண்ணோட ஜாதகம் உன் ஜாதகத்தோட அப்படி பொருந்தி இருக்கான் பாஸ்கர். சம்பந்தம் பேசுறதுக்கு வந்திருக்கார்.
4: எனக்கு கல்யாணமா? இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லப்பா. ரெண்டு மூணு வருஷம் போகட்டும்.
3: என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான அன்னி கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்ற? ஏண்டா, என்னாச்சு?
4: எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா?
1: என்னடா இது, மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. வீடு தேடி வந்திருக்காங்க, ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு சொல்றாங்க, அப்புறம் என்ன?
0: சார், ஒரு சின்ன விஷயம். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கனாக்கா நான் உங்க பையன்கிட்ட தனியா பேசலாமா?
3: பொண்ணு பார்க்க வரும்போது பையன் பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு சொல்லுவான், கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசா?
0: கொஞ்சம் பேசுறனே சார், ஜாதகம் பொருந்தி இருக்கு.
4: தனியா பேசுறதுக்கும் ஜாதகம் பொருந்தணுமா?
0: உங்க பையன் ரொம்ப தமாஷா பேசுறார்.
1: டேய் சார், உங்கள்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாரா? போய் பேசிட்டு வா.
4: போய் பேச?
1: போய் இல்லடா, அதை போய் பேசிட்டு வான்னு சொல்றதுக்கு அவசரத்தில் போய் அப்படின்னு சொல்லிட்டேன்.
4: வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க.
0: பாஸ்கர், என் மேல கோபமா இருக்கீங்களா?
4: அன்னைக்கு விரட்டி அடிச்சீங்க, இப்ப எப்படி சம்பந்தம் பேச வந்தீங்க?
0: இது உங்க ஜாதகம் சுகந்தி ஜாதகத்தோட ரொம்ப ரொம்ப பொருந்தி இருக்கு.
4: ஆனா நான் இருக்கிற பதவி உங்க பொண்ணோட பதவியோட பொருந்தலையே, பரவாயில்லையா?
0: ஜாதகம் பொருந்தி இருக்கே.
4: ஆனா சுகந்தி என்ன விட பெரிய பதவியில இருக்கா? இல்ல இருக்காங்க.
0: பரவாயில்ல சார், ஆனா சுகந்தி உங்களை யாருன்னே தெரியாதுனால.
4: அது உங்ககிட்ட இருக்கிற பயத்துல அப்படி சொல்லிருக்கா?
0: அன்னைக்கு நான் உங்களை வேண்டாம்னு சொன்னேன், உங்க ஜாதகம் என்ன உங்களை வேணும்னு சொல்ல வச்சிருச்சு. சுகந்திய கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா பாஸ்கர்?
4: நான் என்னைக்குமே ஒரே மதம் தான் சார், சம்மதம்.
0: அப்ப வாங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. சார், உங்க பையன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டார். நீங்க ஒரு நாள் எதுக்கும் வந்து என் பொண்ண பாத்துருங்க. சுகந்திய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
1: கல்யாணி, நீ என்ன சொல்ற?
3: போவோம், பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற பாஸ்கரா?
0: மறந்தே போயிட்டேனே, சுகந்தி போட்டோவை கொண்டு வந்திருக்கேன், காட்டாமலே விட்டுட்டேனே. பார்வதி, சுகந்தி போட்டோவை கூட பார்க்கட்டும்.
3: லட்சணமா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு.
1: பாஸ்கரா, நீயும் பாருண்டா.
4: அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஓகேப்பா.
1: கல்யாணி ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். நாங்கள் என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, வந்துடுறோம்.
0: ஜாதகம் பொருந்தி இருக்கு, எங்க கூடவே எங்க வீட்டுக்கு வர்றதுனால வாங்க. அப்படியே பெண் பார்த்துட்டு போயிடுங்க.
1: விட்டா இன்னைக்கே கழுத்துல தாலி கட்ட சொல்லி கல்யாணத்தில் முடிச்சிருவீங்க போல இருக்க.
0: இந்த ஜாதகம்
4: பொருந்தி இருக்குதானே? அதான் சரின்னு சொல்லிட்டோமே.

0: ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க புறப்படுறாங்க.
1: ஆகட்டும் சார், ஆகட்டும் ஆகட்டும்.
0: பார்வதி, அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க
1: வாங்க. வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நான் வரலாமா?
0: நீங்களும் வாங்க வாங்க. இந்த ஜாதகம்
2: ரொம்ப ரொம்ப பொருந்தி இருக்கு. ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: பார்வதி, சுகந்திய கூட்டிட்டு வா.
1: சார், குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க சார், வெயில்ல வந்திருக்கிறோம்.
0: சுகந்திய பாத்துருங்க, உங்களுக்கு பிடிச்சிடும், நீங்க ஓகே சொல்லிடுவீங்க. அப்புறம் என்ன, சுஜ்ஜி பஜ்ஜி காபி கூல்ட்ரிங்க் இப்படி எல்லாத்தையும் ஜமாச்சிடலாம். போங்க,
1: விட மாட்டார் போல இருக்க. சரி சரி, பொண்ணு வர சொல்லுங்க.
3: வாமா சுகந்தி, வா. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி உட்காருமா?
1: நல்லா இருமா.
4: உனக்கு பாட தெரியுமாம்மா? எங்க பாடு?
2: ஏமா, எனக்கு என்ன பாட்டு டீச்சரா செலக்ட் பண்ண வந்திருக்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா.
0: என் பொண்ணு நல்லவே
1: லவ்வா,
0: அதை வந்து நல்லாவே பாடுவான்னு சொல்ல வந்தேன்.
3: உங்களுக்கு சுகந்திய பிடிச்சிருக்கான்னு நீங்க சொல்லவே இல்லையே.
4: தனியா சொல்லணுமா? மகாலட்சுமி மாதிரி இருக்கா.
1: மகாலட்சுமி மாதிரியும் இருக்கா?
0: என்ன சொல்றீங்க?
1: ஏன் ஃப்ரெண்டோட மக லட்சுமி மாதிரியே இருக்கான்னு சொல்ல வந்தேன்.
0: தானே, அப்ப உங்களுக்கு சுகந்திய பிடிச்சிருச்சுன்னு சொல்லுங்க.
1: கேட்கவே வேண்டாங்க, ஓஹோன்னு பிடிச்சிருக்கு.
0: அடாடாடாடா பார்வதி, டிஃபன் வகையறக்கல கொண்டாந்து அடுக்கு. இப்ப
3: கொண்டு வரேன்
2: சார். அதுக்கு முன்ன
0: சொல்லுங்க. என்ன சீர் வரிசையா? நான் இந்த சம்பந்தத்தை விடுறதாவே இல்லை. நீங்க என்ன கேட்டாலும் நான் ரெடி. அதுக்காக நீங்கள் என்ன இமயமலையா கேட்க போறீங்க?
2: அதுல உட்காந்து என்ன தவம் பண்ணுவா போறோம்? அது இல்ல சார், அதுக்கு முன்னாடி.
0: ஓஹோ, கூல்ட்ரிங்க் கேட்டீங்களே, அதுவா? பார்வதி, நான் அந்த கூல்ட்ரிங்க்.
2: அது இல்ல சார், அதுக்கு முன்னால.
0: சார், சார் இல்ல மாமனார், மாமான்னு கூப்பிடுங்க.
2: எல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முன்னால உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.
0: எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி என்ன மாப்பிள்ளை அது?
2: என்ன உங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதா இல்லையான்னு நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். நான் சொல்ற விஷயத்த கேட்டுட்டு.
0: என்ன சொல்றீங்க?
2: உங்களுக்கு கிடைச்ச என்னோட ஜாதகம்
0: அதுதான் நல்லா பொருந்திருக்க?
2: பொருந்தாம இருக்கவே முடியாது சார்.
0: என்ன சொல்ல வரீங்க?
2: நான் கொடுத்த ஜாதகம் பொய்யானது.
0: என்னது?
2: தட் ஹாரோஸ்கோப் இஸ் நாட் த ரியல் ஒன்.
0: வாட்?
2: ஓ ஜனம் குண்டலி அஸ்லி நஹிதின்னு சொன்னா கேன்னு கேப்பீங்களா? உங்களுக்கு நான் கிடைக்க வச்ச என்னோட ஜாதகம் பொய்யானது தான்.
0: என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப?
2: தைரியம் எல்லாம் இல்ல சார், எப்படியாவது சுகந்தி எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் தான். இப்ப இவ்வளவு தூரம் வந்ததும் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல.
0: முடியாது, முடியவே முடியாது. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க குடும்பத்தையே உள்ள தள்ளிடுறேன்
2: சார். அதான் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிட்டோமே.
0: அப்ப போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரைக்குமாவது போய்.
5: அப்பா என்னப்பா இது? எனக்கே இப்பதான் தெரியும், பாஸ்கர் ஏன் இப்படி செஞ்சீங்க?
2: சுகந்தி, நீதானே நான் உனக்கு கண்டிப்பா வேணும்னு சொன்னேன். உங்க அப்பா ஒத்துக்கலன்னதும் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். அவரை கத்திய காட்டி மிரட்டவா முடியும்? நம்ம கேஷியர் மேடத்துக்கிட்ட கொடுத்துருந்த உன்னோட ஜாதகத்தை அவங்க கிட்ட வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய சூப்பர் ஜாதகத்தை என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி தயார் பண்ணேன். அவனுக்கு இந்த ஜாதக பொருத்தமெல்லாம் நல்லா பார்க்க தெரியும். உங்கள் அப்பா பேச்சிலிருந்தே அவர் ஒரு ஜாதக வெறியர்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை என் ஜாதகம் பொருந்தாமல் கூட போயிருக்கலாம். அதுக்காகத்தான் என்னுடைய ஜாதகத்தை உன்னோட ஜாதகத்தோட பொருந்துற மாதிரி செட் பண்ணினேன்.
0: ஓஹோ, பொருந்த வச்சியா? இப்ப உங்களுக்கு பொருத்தமான ஜெயில பார்க்காம விட மாட்டேன்.
1: டேய் பாஸ்கரா, இதெல்லாம் நமக்கு தேவையாடா? ஏண்டா இந்த வேலையெல்லாம்?
5: அப்பா, அவரை எனக்கு பிடிச்சிருக்கு, என்னையா அவருக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன்பா பிடிவாதம்?
0: பிடிவாதம் இல்லம்மா, இது பிடிவாதமே இல்ல, பிடி வாரண்ட்.
3: என்னங்க நீங்க? எனக்கும் நீங்க செய்யறது தப்புன்னு தாங்க தோணுது.
0: அன்னைக்கு
3: லவ் பண்றேன்னு சொல்ல வந்தாரு, மறுத்து வேண்டாம்னு அனுப்பிட்டோம். இன்னைக்கு குடும்பத்தோட முறையா தானே பொண்ணு கேட்க வந்திருக்காரு. நல்ல குடும்பம், ரெண்டு பேரும் விரும்புறாங்க, அப்புறம் நாம எங்க குறுக்க நிக்கணும்?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான்
5: இல்லப்பா, நான் பாஸ்கரோட கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லனா எனக்கு கல்யாணமே வேணாம்.
0: என்ன சொல்ற சுகந்தி?
5: நான் என்ன பிரெஞ்சு மொழியிலயா சொல்றேன்? உங்க பிடிவாதத்தை மூட்டை கட்டி வைங்கப்பா.
3: ஏங்க, ஓகே சொல்லுங்க.
5: ஓகே சொல்லுங்கப்பா.
0: சா சா சா சா சா சா.
5: என்னப்பா சரிகமா பதனிசா ஸ்வரம் பாட போறியா?
0: சரி சரி சரி, ஆனா நீ ஆபீசர்,

0: பாஸ்கர் அக்கௌண்டன்ட்.
1: சார், கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கணும்னா பதவி முக்கியம் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற உதவிதான் முக்கியம். போஸ்ட் முக்கியம் இல்ல சார், ரெண்டு பேருக்கும் இருக்கிற வேற வேற டேஸ்ட சகிச்சுக்கிறது தான் முக்கியம்.
0: ஓஹோ, மெசேஜ் சொல்றியாப்பா?
1: அதெல்லாம் இல்ல சார், ஆனா மெசேஜ் மனசுக்கு மசாஜ் மாதிரி இருக்கட்டும்னு மட்டும் சொல்லுவேன்.
2: முடிவா என்னப்பா சொல்றீங்க?
0: நீ பிடிவாதமா இருக்கியே
2: அப்பா.
0: கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்.
1: நீங்க பார்த்த ஜோசியர் யாராவது இந்த மாதிரி போலி ஜாதகம் வந்து சுவந்திக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகும்னு சொன்னாரா?
0: அத வந்து இல்லப்பா.
1: எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா சார்? அப்படியே சொல்ல முடிஞ்சாலும் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்குமா? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம கடமையை செய்யறது தான் நல்லது சார்.
0: பதில் சொல்ல தெரியலப்பா. கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனா இந்த வரதட்சணை சீரு வரிசை இதெல்லாம் எவ்வளவு கேட்குறீங்கன்னு தெரியலையே.
3: இந்த பாருங்க, உங்க பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க, நாங்க ஒண்ணுமே கேட்கல.
2: ஒண்ணுமே கேட்கலையா?
0: அப்புறம் என்ன, ரெண்டு மனங்களும் பொருந்திருக்கு, கெட்டி மேளம்தான். ஆனா சுகந்தி, நீ ஆபீசர்.
4: சரிப்பா, இன்னைக்கே பாஸ்கர டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுட சொல்லிடுறேன், போதுமா? சரிப்பா, பாஸ் பண்ணியே தீரணும்னு ஆர்டரும் போட்டுறேன். அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஜூனியர் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்க. பாஸ்கர், வீட்டுக்கு போனதும் புக் எடுக்கணும் சொல்லிட்டேன்.
1: எனது 30 வயசுல நான் புக் எடுத்து படிக்கணுமா? என்ன சொல்ற சுகந்தி?
4: இல்லனா யார விட்டா? எக்ஸாம் பாஸ் பண்ணியே ஆகணும் சொல்லிட்டேன்.
1: சுகந்தி, சுகந்தி.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜாதகமா சாதகமா நாடகம். எழுதியவர் சாயம் வே ராஜாராமன் அவர்கள். நடித்தவர்கள் ராஜா அப்பாஸ்வாமி, ஹேமமாலினி, கே கே சுவாமி, கல்யாண்ஜி, ரம்யா, ஜி கோமலா ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் சந்தோஷ்குமார். அமைப்பு கலையன்பன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
6: நேரம் 8:40.
7: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
8: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: கட்டுப்படை கட்டினா சுயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:40. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல். இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதல் பாடல் அதே கண்கள் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் டி எம் சவுந்தரராஜன், பேசு சீலா.

0: நெல்ல ஓடித்தவன் என்னென்னமோ சொல்ல கூடிக்கிறான்.
1: திரைகாணத்திலே வாலிப விருந்து படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: time by defeating South Africa, while Morocco advanced by eliminating the Netherlands in a penalty shootout. And that's the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின்படி 2:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் கிழக்கு வாசல், இணைந்த கைகள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இடம்பெறுவது கிழக்கு வாசல் படத்திலிருந்து பாடல்கள்.

0: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை கிழக்கு வாசல், இணைந்த கைகள் ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கிரண் சர்மா.

கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் குடியிருந்த கோவில், உயர்ந்த மனிதன், மூன்றெழுத்து ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது குடியிருந்த கோவில் படத்திலிருந்து பாடல்கள்.

அமுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

0: சந்தனா, ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லை.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு குட்டிகளா இருந்து போக வந்தீங்களா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து

அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பனியில் நனைஞ்சாக்காது உடம்புக்கு பனியில் நனைஞ்சாக்காது

தான் வாங்குது குமரி பெண்ணுது. ஏம்மா இப்போது என்னம்மா தோணுது, அட ஏம்மா இப்போது என்னம்மா தோணுது.

0: ஆடு ஆடு
1: ஆடு பார்க்கலாம் ஆடு இடையழகை பார்க்கும் என்னோடு ஆடு பார்க்க

0: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அந்தமான் காதலி, இளமை ஊஞ்சலாடுகிறது, சிட்டுக்குருவி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக அந்தமான் காதலி படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன்.
1: பணம் என்னடா பணம் பணம்.

கொண்டாடினேன். மன்னனுக்கு மேலாகினேன், கண்ணன் தனியாளாகினேன். இறக்க மனத்து கெடுக்கும் அறக்கன் பணம் பணம் பணம்.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம்

தாய் பொன்னை அடிரங்கன் சிங்கன் சுப்பன் வரிசையில் என்னை கேட்டாயோ, நான் நாளது வரையில் ராதா கிருஷ்ணன் சொன்னேன் கேட்டாயோ.

0: கிருஷ்ணராதாரமணி ஜிகுநாரங்கம்மா, அடிலீலா கிருஷ்ணராதாரமணி ஜிகுநாரங்கம்மா.
1: இதுவரை அந்தமான் காதலி படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் வாணி ஜெயராம்.

பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அபிராமம் ஸ்ரீ கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆபீரி ராகத்தில் அமைந்த பஜரே ரே மானச, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ஆதிதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கை கொடுப்பால் கற்பகாம்பாள் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மருத்துவமே. நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும்.

மயிலே மயிலே காதொரு பாகனி காதலியே ஹிமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே